இதமான ஒரு வார இறுதி ஆரம்பம். இந்த வார இறுதியில் எத்தனையோ ஆசைகளோட நிறைய பிளான்களோட எல்லாருமே இருப்போம். அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்த்துக்களையுமே பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 775 0031 அல்லது 0312 775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களோட. அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம்.

வார இறுதி வந்துட்டாலே நிறைய கனவுகள்லாம் சேர்ந்து வந்துடும். ஆஹா, இந்த நாள் முழுக்க, இந்த வாரம் முழுக்க சேர்த்து வச்சுருந்த நிறைய விஷயங்களை இந்த நாளில் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லோருமே ஒரு திட்டமெல்லாம் போட்டு வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கும்போது அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து சிறப்புற வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பெரிய கல்லாறுலேருந்து உதயபுரம் உதயம் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட வசந்தம் சொந்தங்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை சொல்லி இணைந்திருக்கிறாரு. ரெஜினால்ட் நவட்காலிலேருந்து வந்திருக்காங்க. கிரியலிலேருந்து ராஜலட்சுமி அம்மா வந்திருக்காங்க. அவங்க வந்ததோட எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் சொல்லி, அறிவிப்பாளர்கள் எல்லாருக்குமே காலை நேர வாழ்த்துக்களையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு பாட்டு வேறு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தந்துடலாம் அப்படின்னு இருக்கோம். நீ மலரா மலரா அப்படிங்கிற பாடல் வேணும் அப்படின்ட்டுருக்காங்க. சரி, உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கம்மா தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பை ஏற்படுத்துங்க. ஏற்படுத்தி உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். 0312-775-0001 அல்லது 0312-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படியும் இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக் பக்கம் வாங்க. அங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். சந்தோஷ அறையில் நீங்களும் உங்களோட கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் இணைத்து கொள்ளலாம்.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: நெஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6 இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன்
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் 5 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் மாலை 3 மணியிலிருந்து 4:35 வரை, ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:35 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:35 மணியிலிருந்து 3 மணி வரை. இனி இன்றைய

சிரமம் விருட்சிதம் தனம் தனுசு நட்பு மகரம் பாராட்டு கும்பம் களிப்பு மீனம் தாமதம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள் மேஷம் நன்மை ரிஷபம் பரிவு மிதுனம் கவலை கடகம் தடங்கள் சிம்மம் பயம் கன்னி சிக்கல் துலாம் சிரமம் விருட்சிதம் தனம் தனு

ஒரு உற்சாகமான காலை வேளையில் இதமான பாடல்களோட அப்படியே அந்த நாளை ரொம்ப உற்சாகமாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது எங்களும் என்ன பண்ணலாம், அழைப்பின் ஏற்படுத்தி இணைந்து கொள்ளலாம். அலைங்க 01-2-775-0-01 அல்லது 01-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கேகலையிலேருந்து வந்திருக்காங்க ஆரியமாலா வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் வாழ்த்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சுரேஷ், விமல், அது மட்டும் இல்லாமல் ராஜன், கமல், கிஷான், சந்தோஷ், புனிதா, அனுஷா எல்லாரும் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. ராமையா இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொன்னம்பலம் வந்திருக்காரு மயிலம்பாவணியிலேருந்து. அதோட சேர்த்து பனாபத்து, எட்டியாந்தொட்டி முதலாம் பிரிவிலிருந்து சரோஜினி வந்திருக்காங்க. அடுத்ததாக மேமலி ஸ்ப்ரிங் வெளியிலேருந்து அள்ளி ராணி வந்திருக்காங்க. அள்ளி ராணிக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள். கணவர் சந்திரபாபு, அது மட்டும் இல்லாமல் தனு, பவித்ரன், தியனேஷ், வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நண்பர் சங்கருக்கும் இன்றைய தினம் பிறந்த நாளாம். அவங்களோட மனைவி புனிதாம்பிகை மற்றும் பிரதீஷ் பவன் பசங்க அவங்கெல்லாம் வாழ்த்துறதா சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனோட சேர்ந்து தெல்தொட்டையிலிருந்து ஆதி மூலம் இணைந்திருக்கிறாரு. எல்லோருக்குமே காலை நேர வணக்கங்கள். பிறந்தநாளை கொண்டாடுறவங்க, திருமண நாளை கொண்டாடுறவங்க, வசந்தம் உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அப்புறம் கடுவலையிலேருந்து விமலாதேவி இணைந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பாரா எஸ்டேட்லேருந்து சிவகுமார் வந்திருக்காரு. அவருக்குமே வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களோட இணைந்து கொள்ளலாம். இது சந்தோஷ சாரல், நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ்.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

0: பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.
1: சந்தோஷ் சாரல் நிகழ்ச்சியோட சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். யாரெல்லாம் ஃபேஸ்புக்கினோடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இனிய கால நேர வணக்கம் சகோதரா. சந்தோஷ் சாரலோட இணைந்திருக்கிறோம் மாரியம்பதியிலிருந்து இதய ரத்னம், அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷியா அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. ஹாய் அண்ணா, இனிய அன்பான காலை நேர வணக்கம். இன்று பிறந்தநாள் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஹட்டன் கிளின்டன் பிரிவிலிருந்து வந்திருக்காரு எஸ் பரமானந்தன். இனிய காலை வணக்கங்களோட கினிவத்திலிருந்து குரு வந்திருக்காரு. இனிய காலை நேர வணக்கம் அன்பிற்கினிய அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பா அவர்களே. நிகழ்ச்சி சிறக்கட்டும், நித்தமும் ஒலிக்கட்டும், நித்திலம் எங்காலும் தலை நிமிர்ந்தபடி வெற்றி நடை போடு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் பிறந்த நாள்களில் கொண்டாட எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறாரு சிவச்சந்திரன் அட்டாம்பிட்டியிலிருந்து. வெரி குட் மார்னிங் டு யூ ஆல், அ வண்டர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லி புஷ்பராணி வந்திருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் கோயம்புத்தூர் பாலு. இன்றைய நாள் அனைவருக்கும் சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மனைவி லதா மகன் ராஜாவையும் இணைத்துக் கொள்ள சொல்லியிருக்காரு. நம்பிக்கை கிராமம் இதிலிருந்து வந்திருக்காங்க ஹரல் சந்திரா வந்திருக்காரு. அன்பான காலை நேர வணக்கங்களோடு அன்பான அதிகாலை பொழுது வணக்கம் சங்கர் புஷ்பராஜ். இந்த நாள் உங்களுக்கும் வசந்த அறிவிப்பாளர்கள் மற்றும் வசந்த உறவுகள் எல்லோருக்கும் சந்தோஷமான மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். வசந்தம் நிகழ்ச்சியில் தொடர்ந்தும் பயணித்த வண்ணம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஷாருக் அக்குரணையிலிருந்து. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கெந்தகுள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் அன்பான காலை நேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு. கொஸ்லாந்தை கிருஷ்ணகாந்தி இனிமையான காலை நேர வணக்கமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம், நானும் சந்தோஷ் சார் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களோடு. லிந்துள்ள எல்ஜின்லேருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க இனிய காலை வணக்கங்களோடு. அரசு வந்திருக்கிறார் அந்தகலையிலிருந்து இனிய காலை நேர வணக்கங்களோடு. ஸ்டீவன் டெய்லர்ஸ் வந்திருக்காங்க. அன்பு கலந்த இனிய காலை வணக்கம் சகோதரா. மஸ்கெலிய கங்கை வத்தையைச் சேர்ந்த என் தங்கை நேசகுமாரி இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறார். அவங்களை வந்து வாழ்த்துறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா லோகநாதன், கௌரி, டிலான், டிஷான், சஜீவன், கமிஷ்கா, குமாரி, மது எல்லாரும் வாழ்த்துறாங்களாம். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வசந்தம் எஃப்எம் சார்பாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வந்திருக்காங்க அன்பான காலை நேர வணக்கங்களோடு அக்கறை பற்று பாப்டைல நிசார் வந்திருக்கிறாரு. ஆயண்ணா இனிய காலை நேர வணக்கம். நான் யஷ்வந்த், தனது தங்கை தேஜாவுக்கு இன்று 7 வயது பிறந்த தினத்தை கொண்டாடுறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வசந்தத்தின் செல்லக்குட்டி தேஜாவை சகல கலைகளையும் கற்று பல்லாண்டு காலம் வாழவென வாழ்த்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே தேஜா அப்படின்னு சொல்லி அவரும் வாழ்த்திருக்காராம். நாங்களும் வந்து இனி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேஜாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அன்பான காலை நேர வணக்கம் சங்கர், பாடல்கள்லாம் சூப்பர்னு சொல்லி மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க கொழும்பு 14 சகோதரர் அவர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கங்களும் நன்றிகளும் சொல்லி கணபதி மனோகரன் வந்திருக்காரு. திருச்சி மாமலச்சோலை பெரியார் நகர் கிருஷ்ணா கோவிந்தசாமி, கலைச்செல்வி, மிதுன் இனிய காலை வணக்கங்களோடு இணைந்திருக்காங்க. அன்பான காலை நேர வணக்கம். நான் உடவேரிய சங்கர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அம்மா நவமணி, மனைவி மேரி, அக்கா காளியம்மா, பிள்ளைகள் சிபி, ரோஷான், ரோஹித் அனைவரையும் சேர்த்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் பேரும் சங்கர் தான். சரியா, வணக்கம் அண்ணா, நான் தெமோதுரையிலிருந்து மங்களேஸ்வரன் இணைந்திருக்கிறாரு. குட் மார்னிங் சொல்லி வந்திருக்காங்க. செல்வசந்தனிலிருந்து சுதன் வந்திருக்காரு. ஆயண்ணா இனிய காலை நேர வணக்கம். நவீன் ப்ரோக்ராம் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹட்டன்லேருந்து. அன்பான காலை நேர வணக்கங்களும் வாழ்த்துக்கங்களோடு வந்திருக்காங்க. செல்லதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நாங்களும் இணைந்திருக்கிறேன் நிகழ்ச்சி தொகு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. யாழ்ப்பாணத்திலேருந்து வந்திருக்காங்க தயாகரன், ஜதீஸ்வரி, கவாஸ்கரன், லவித்ரா, டிலுக்ஷன் வந்திருக்காங்க. நண்பன் உஷாந்தனையும் சேர்த்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆயு சங்கர், அன்பான காலை நேர வணக்கம், எப்படி இருக்கீங்க அண்ணா? பர்த்டே சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யாருக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கா சண்முகா அவரோடவுக்கு வந்து பர்த்டேயாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். அவங்க எல்லோரும் வாழ்த்துறதா சொல்லியிருக்காங்க. சரியா, வந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா நார்டன்லேருந்து வந்திருக்காங்க. ராமகிருஷ்ணன், பிரியா, அரவி, கமலன், ராசு, மஞ்சு எல்லாரையும் இணைத்துக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இனிய காலை நேர வணக்கம் அண்ணா மட்டக்களப்பு, கொக்குவில், சிவரஞ்சினி அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிய காலநேர வணக்கமும் வாழ்த்துக்களோடு ஷகிலா சந்திரசேகரம் செங்கலடியிலிருந்து வந்திருக்கிறாரு. இனிய காலநேர வணக்கங்கள் ஆர்ஜி சங்கர் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்காங்க. இனிய காலநேர வணக்கம் சங்கர், உங்களுக்கு நானும் சந்தோஷாரல் நிகழ்ச்சிக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களோடு இணைந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. பேர்வழி தர்கா நகர்லேருந்து ரிம்சான் ரிந்தாஸ் நன்றியோடு இணைந்திருக்கிறாரு. இனிய காலநேர வணக்கம் நண்பா டிக்கோயா தரவலை மேற்பிரிவிலிருந்து நேசரி இல்லம் துரைராஜ் வந்திருக்காங்க. மகாலட்சுமி துரைராஜ், அப்புறம் துலாக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள்மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் எல்லாரும் இணைத்துக்கு சொல்லியிருக்காங்க. இனிய காலநேர வணக்கம் அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜன்னா நானும் சந்தோஷார நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் சொல்லி பேர்வழியிலிருந்து ஹமன் மாவது நசார் வந்திருக்காங்க. இனிய காலநேர வணக்கங்களோட கிண்ணியா மாரூஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க. ஆயண்ணா காலநேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பண்டாரவழியிலிருந்து வினோதன், வினோ, லதா, கிஷாந்தன், ரொஷான், சவினாஷ் இணைந்திருக்கிறாங்க. இனிய காலநேர வணக்கம் வசந்தம் சொந்தங்களுக்கு அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறார் வந்து அகரபத்தனையிலிருந்து ராமன் கேதீஸ்வரன் வந்திருக்காங்க. மஸ்கெலியா கலனிவத்தை ஊரைச் சேர்ந்த கண்ணையா 73வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவரை வாழ்த்துவோர் பேரப்பிள்ளைகள், பேத்திமார்கள், மாமன், மாமி, உற்றார் உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாரும் வாழ்த்துறதா சொல்லியிருக்காரு. சாமிமலையிலிருந்து சிங்காரவத்த டி கே தினேஷ் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அன்பான காலநேர வணக்கம் சகோதரா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஹட்டன்லேருந்து வந்திருக்காங்க சுந்தர். அடுத்ததாக காலநேர வணக்கங்களோடு வந்திருக்காங்க தியாகு வந்திருக்காங்க. அன்பான காலநேர வணக்கம் சங்கர் அவர்களே, சந்தோஷாரலோடு நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜே ஏ எம் ரிஸ்வான் வந்திருக்காரு பேர்வழியிலிருந்து. இனி காலநேர வணக்கங்களோடு ஒரு கூடவத்து தமிழ்நாடு தொடர்லேருந்து ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கிறாங்க. இனிய காலநேர வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாரு நம்மளோட அஜய் அகிலன், அர்ச்சனா திருமால் இணைந்திருக்கிறாங்க. காலநேர வணக்கங்களோடு பண்ணைப்புறம் மணிகண்டன் இணைந்திருக்கிறாரு. சரி, இவங்கெல்லாம் இணைந்திருக்கும் போது நீங்களும் தொடர்ந்து வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்து கொள்ளலாம். சுயாதீன செய்தி பார்வை முடிந்து நாமளும் சந்தோஷ சரல் நிகழ்ச்சியில் மீண்டும் இணைந்து கொள்வோம்.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
2: வணக்கம். வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசையினூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியேற்றுகின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்திகளாக பல முக்கிய செய்தி வந்திருக்கின்றன. அந்த வகையில் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன். பிரசன்னா நாமல் ராஜபக்சேனுடைய கைது தொடர்பான செய்திகள் தான் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அந்த வகையில் அவர் யாபஸ் கொள்வனவு தொடர்பான விவகார வழக்கில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணை அளிக்கப்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் பிரதானமான செய்தி. அது குறித்தும் விரிவாக பத்திரிகையில் தந்திருப்பது காணக்கூடியதாக இருக்கு, விரிவாக பார்க்கலாம். அதே போல அவருடைய கைது தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவருடைய கைதை கண்டிப்பதாக அவர்கள் தெரிவித்த ஒரு தகவலும் பிரதானமாக இருப்பதற்கான அமைச்சர் சுனில் வட்டகலர் ஒரு தகவலை கூறியிருக்கிறார். இது கடந்த கால குற்றங்களுக்கான வழக்கு விசாரணையிலூடாக இடம்பெறுகிற தகவலை தவிர இது அரசாங்கத்தின் செயற்பாடும் அல்ல என்பதாக சுனில் வட்டகல் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கின்ற விடயங்கள் பிரதானமாக இருப்பதை காணலாம். ஜான்சன் பெர்னாண்டோ அவர்களும் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கார் என்பதான செய்தியும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல முன்னாள் போலீஸ் பாதிபர் தேசபந்து தென்னகோ உட்பட 8 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான இன்னும் ஒரு பிரதான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம். அதே போல இந்த ஊழல் எதிர்ப்பு திருச்சட்டமூலத்துக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை நிறைவேற்றிருக்கிறது. சபாநாயகருக்கு ரகசிய தீர்ப்பு அறிவிக்கப்பட போகிறது என்பதும் அந்த செய்திகளும் பிரதானமாக பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதே போல ஐக்கிய நாடுகள் அமைப்பு அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விவகாரத்தில் தொடர்புடையவர்களுடைய சொத்துக்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதாக அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கின்ற அதேவேளை செம்மணி விவகாரம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியும் ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். கஞ்சிபானை இம்ரானுடைய சகாக்கள் இருவர் துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி, கொள்ளுப்பேட்டையில் துப்பாக்கிச் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருப்பதான செய்தி ஒன்றும் இன்று தினம் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க, மற்றொரு பிரதானமான செய்தி எல்னோ தொடர்பான விவகாரத்தை மையப்படுத்திய செய்திகள். இந்த வருடமானது இந்த அடுத்த வருடமானது எல்னியோடைய மிக முக்கியமான வீரியமான தாக்கம் இருக்கும் என்பதாக வளிமண்டல திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. அது குறித்து முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தகவலும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். இதே போல செவனகல சீனி உற்பத்தி நிலையத்தினுடைய ஊழியர்களுடைய பணி புறக்கணிப்பு நிறைவுக்கு வரப்போகிறது என்பதும் இன்னும் ஒரு தகவலாக பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதனையும் தாண்டி இன்னும் பல பிரதானமான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த ஹோமோஸ் மோதல் காரணமாக இலங்கையினுடைய உட்கட்டமைப்பு நடவடிக்கைகளுக்கான மூலப்பொருட்கள் கொண்டு வருகின்ற பிரதான தளமாக ஈரான் இருப்பதனால் அதற்கு இப்போது பாதிப்பு இருப்பதாக அமைச்சர் பிரசன்ன குணசேன் அவர்கள் தெரிவித்த தகவல் உள்ளிட்ட பல முக்கியமான தகவல்கள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். முதலாவது பிரதான செய்தி, நாமல் ராஜபக்சே அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் செய்திதான் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கிறது. லாக்கா தீப்பு பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி, ஏபஸ் கணுதுனுவ கோட்டி தாயக அல்லஸ் கத்தை சோதனா நாமல் ரிமாண்ட் என்பதாக இன்றைய லங்கா தீபத்திற்கு அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்று தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகியிருக்கிறது. நாமல்ஸ் அரெஸ்ட் ஓவர் ஏபஸ் கேஸ், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், பிரான்ஸ் அண்ட் US அசிஸ்டட் இன் இன்வெஸ்டிகேஷன் சேஸ் டெபுட்டி சாலிசிட்டர் ஜெனரல் என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பிட்டது. குறிப்பாக ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர் மற்றும் பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற விசாரணையினுடன் கிடைக்கப்பெற்ற ஆதாரங்களை அடிப்படையாக வைத்தே இவர் மீதான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு கைது நடவடிக்கை இடம்பெற்றிருப்பதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் நேற்று தினம் அன்றில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையின் செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக வருகிறது. நாமலுக்கு விளக்க மறியல், ஏபஸ் கொள்வன விவகார வழக்கில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஏபஸ் கொடுக்கல் வாங்கலின் போது இடம்பெற்ற மோசடி தொடர்பில் நேற்று தினம் வாக்குமூலம் அளிப்பதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையான போது கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 18 தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது. சந்தேக நபரான நாமல் ராஜபக்சே நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார மற்றும் சந்தேக நபரின் சட்டத்திறனைகளால் முன்வைக்கப்பட்ட சாட்சியங்களை பரிசீலித்த கொழும்பு நீதவான் அசங்க எஸ் போதரகம இவ்வாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது இடம்பெற்ற மோசடி தொடர்பான விசாரணைக்காக நேற்று காலை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் நாமல் ராஜபக்சே ஆஜராகியிருந்தார். இதன்போது அவரிடம் பல மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டதன் பின்னர் கைது செய்யப்பட்டு பிற்பகல் 4 அளவில் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு சார்பில் மன்றில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக் பண்டார விடயங்களை முன்வைக்கையில் சர்ச்சைக்குரிய ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களமும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் இணைந்து முன்னெடுத்த கூட்டு விசாரணையின் பலனாகவே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக நேற்று தினம் தெரிவித்தார். ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பரஸ்பர ஒத்துழைப்புடன் இந்த விசாரணை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவிக்கின்றார். இந்த சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கலில் ஒரு விமானத்துக்கு 1 அமெரிக்க டாலர் லஞ்சமாக பெற இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இதன்படி ஏபஸ் நிறுவனத்திடமிருந்து 1.454 மில்லியன் யூரோ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமலி விஜயநாயகவின் தனிப்பட்ட உரிமையில் உள்ள சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியின் பிஸ் சொல்யூஷன் INC கணக்குக்கு லஞ்சமாக வைப்பிடப்பட்டிருப்பதாக ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்தோடு குறித்த வங்கி கணக்கிலிருந்து 2014 நவம்பர் 19 மற்றும் டிசம்பர் 22 ஆகிய தேதிகளில் 2 தடவைகளில் நிமல் பெரேரா தலைவராக உள்ள சிங்கப்பூர் OCBC வங்கியிலும் இந்த ஜாப்ரே விசன் ஹோல்டிங் லிமிடெட் நிறுவனத்தின் கணக்குக்கு பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் விசாரணை அதிகாரிகள் ஆஸ்திரேலியாவுக்கு சென்று அங்கு வசிக்கும் நிமல் பெரேராவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ததோடு தனக்கு உயிர் அச்சுறுத்தல் உண்மையினால் இலங்கை வர மறுத்த அவர் சத்திய கடதாசி ஒன்றையும் லஞ்ச ஊழல் விசாரணை அதிகாரியிடம் அவர் வழங்கியிருக்கிறார். அதில் பிஸ் சொல்யூஷன் இன் அதாவது ஐஎன்சி கணக்கிலிருந்து தனது நிறுவன கணக்குக்கு மாற்றப்பட்ட 800,000 அமெரிக்க டாலர்களை அதாவது இலங்கை ரூபாயில் 100 மில்லியன் ரூபாவை நாமல் ராஜபக்சேவிடம் ஒப்படைத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் ஏபஸ் தாய் நிறுவனமும் விசாரணைக்கு ஒத்துழைக்க உடன்பட்டிருக்கிறதோடு அவர்களின் உயர் அதிகாரிகள் 3 முறை நாட்டுக்கு வருகை தந்து 4 முறை வாக்குமூலங்களை வழங்கியதோடு கொடுக்கல் வாங்கல்களோடு சம்பந்தப்பட்ட ஆவணங்களையும் வழங்கி நாமல் ராஜபக்சேவுடனான தொடர்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆகையால் லஞ்ச ஊழல் சட்டத்தின் 17A, 17E மற்றும் 25 பிரிவுகளின் கீழ் சந்தேக நபர் குற்றம் புரிந்துள்ளமையாலும் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 149 பிரிவின் கீழ் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகம் அதனை உறுதிப்படுத்தியிருப்பதாலும் சந்தேக நபரின் பிணை கோரிக்கையை நிராகரித்து விளக்கமறியில் வைக்குமாறு பிரதி சொலிசிட்டர் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர் சார்பில் உடனடியான சட்டத்தரணி விடயங்களை முன்வைக்கையில் கடந்த நீதிபதி அவர்களை நிமல் பெரேரா என்பவரின் வாக்குமூலத்தை மாத்திரம் அடிப்படையாக கொண்டும் எனது சேவை பெறுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரான்ஸ் நாட்டு அதிகாரிகளோ அல்லது ஏபஸ் அதிகாரிகளோ இவருக்கும் பணம் கொடுத்ததாக கூறவில்லை. குறித்த நிமல் பெரேரா சம்பந்தப்பட்ட கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கு மேல் நீதிமன்றில் நிலுவையிருக்கிறது. குறித்த வழக்கிலும் சாப்ரி விசன் ஹோல்டிங் லிமிடெட் கணக்குக்கே பணம் அனுப்பப்பட்டதாக கூறப்பட்ட போதும் அந்த கணக்கு தனக்கு சொந்தமானது அல்ல என்றும் இத்தாலி நண்பர் ஒருவருடையது என்றும் நிமல் பெரேரா கூறியிருந்தார். அன்று கூறியதுக்கு மாறாக நிமல் பெரேரா இன்று வேறொன்றை கூறியிருக்கிறார். 2019 நிமல் பெரேரா தெரிவித்த விடயத்தின் மீது நம்பகத்தன்மை இல்லை என கூறிய குற்றவாளிய திணைக்களம் 2026 அவர் கூறியதை எவ்வாறு ஏற்றுக்கொண்டது? இது அரசியல் பழிவாங்கல். ஆகையால் இதனை விசேட சாட்சியமாக கருதி எனது சேவை பெறுநருக்கு பிணை வழங்குமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சாட்சியங்களையும் பரிசீலித்த நீதவான் சந்தேக நபர் நாமல் ராஜபக்சவின் பிணை கோரிக்கையை நிராகரித்து எதிர்வரும் செப்டம்பர் 18 தேதி வரை அவரை விளக்கமறியில் வைக்குமாறு நேற்று தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. எனவே இந்த அடிப்படையில் நாமல் ராஜபக்சே அவர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 18 தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்ட சம்பவங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பது நாங்கள் காலம். எனவே இதுவரைக்கும் அவர் மீதான வழக்குகள் தொடர்பான ஒரு முக்கியமான தகவலும் பத்திரிகையில் இருக்கிறது. 2016 இதுவரைக்கும் 4 முறை பல வழக்குகளை அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த வகையில் அத்தொடர்பான விரிவான தகவலும் இருக்கிறது. நாமல் ராஜபக்சே முதன் முதலில் 2016 ஜூலை 11 தேதி போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். ரக்பி போட்டிக்கான அனுசரணையாக கிறிஸ் குழுமத்தால் வழங்கப்பட்டதாக கூறப்படும் 70 மில்லியன் ரூபாய் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டதை தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். அந்த நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக போலீசார் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். கிரீஷ் வழக்கு தற்போதும் நீதிமன்றில் நிலுவையில் இருக்கிறது. பின்னர் சட்டமாதிபர் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். 2026 ஜூலை 1 கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த வழக்கை நவம்பர் 17 தேதி வரை தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்ததோடு இந்தியாவைச் சேர்ந்த 2 சாட்சிகளுக்கு அழைப்பாணை வழங்கவும் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் நாமல் ராஜபக்சே தொடர்ந்தும் பிணையில் இருக்கிறார் என்பது இது முதலாவது வழக்கு. அடுத்து இரண்டாவது முதல் கைது இடம்பெற்று 6 மாதங்களுக்குள் 2016 ஆகஸ்ட் 16 தேதி ஹெல்ப் கோப் நிறுவனத்தினுடைய பங்குகளை கொள்ளுணர்வு செய்தது தொடர்பான பணச்சலவு விசாரணையில் நாமல் ராஜபக்சேவை போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவு 2வது முறையாக கைது செய்தது. சுமார் 125 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பங்குகளை கொள்ளுணர்வு செய்ததில் முறைகேடு இடம்பெற்றதாக விசாரணையாளர்கள் குற்றம் சாட்டினார்கள். அவர் விளக்கமறியில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். பின்னர் ஹெலோகோப் நிறுவனம் குற்றச்சாட்டுகள் தொடர்புடைய கவாஸ் கார்பரேஷன் பணச்சலவை வழக்கில் நாமல் ராஜபக்சேவும் ஏனைய குற்றஞ்சாட்டப்பட்டவர்களும் 2023 நவம்பரில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார்கள். அரசு தரப்பு தனது சாட்சியங்களை முடித்த பின்னர் அரசு தரப்பு சாட்சியங்களால் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்க முடியவில்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவரது 3வது கைது சம்பவம் 2017 அக்டோபர் 10 தேதி இடம்பெற்றது. அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையம் தொடர்பான திட்டங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான டி வி சாணக்கு மற்றும் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட பலரோடு சேர்த்து நாமல் ராஜபக்சேவை அம்பாந்தோட்டை போலீசார் கைது செய்தார்கள். குறித்த ஆர்ப்பாட்டம் அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையம் தொடர்பான திட்டங்களுக்கு எதிராக நடத்தப்பட்டது. அதேவேளை சில பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கு நீதிமன்ற உத்தரவு மூலம் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்த வழக்கும் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. எனவே 2026 ஜனவரி மாதம் வரையிலும் அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் இந்த வழக்கின் விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்றன. சட்டவிரோத ஒன்று கூடல், நீதிமன்ற உத்தரவுகளை மீறுதல் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இந்த வழக்கில் அடங்குகின்றன. எனவே அந்த வகையில் 2016 முதல் அவர் மீதான பல்வேறு விடயங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2016 ஒரு கைது, 2016 ஜூலையில் ஒரு கைது, 2016 ஆகஸ்டில் ஒரு கைது, 2017 அக்டோபரில் ஒரு கைது என்றும் அவர் மீது 3 கைது நடவடிக்கை, பல வழக்குகளில் மேற்கொள்ளப்பட்டு இப்போது 4வது முறையாக இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான கொள்முதல் தொடர்பான ஏர்பஸ் விமான கொள்முதல் தொடர்பான விடயத்தில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கு முறைகளில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் இங்கே முக்கியமான தகவலாக இடம்பெற்றிருக்கும் செய்தியாக நாங்கள் காணலாம். எனவே இந்த விவகாரத்தை அடிப்படையாக வைத்து ஐக்கிய தேசிய கட்சி நேற்று தினம் உடனடியாக ஒரு கண்டிப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அது தொடர்பான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையில் நாமலின் கைதை கண்டிக்கின்றோம், ஐதேக அறிவிப்பு பெரமுனவின் மக்கள் பேரணியை குழப்புவதற்கு முயற்சி என்றும் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை கண்டிப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் கைது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளமை வன்மையாக கண்டிக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இவ்வாறு கைது செய்யப்பட்டது அவரது தலைமையில் எதிர்வரும் 12 திகதி அனுராதபுர நகர் நடத்தப்பட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்கள் பேரணியை குழப்புவதற்காக என்பது தெளிவாக தெரிவதாக ஐக்கிய தேசிய கட்சி இவ்வாறு தன்னுடைய அறிக்கையில் நாமல் ராஜபக்சவருடைய கைதை கண்டித்து அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதாக, அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் வந்திருப்பதை காணலாம். அதே போல இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சுனில் வட்டகல் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். பாஸ்ட் ராங் டூயிங்ஸ் வில் பி டீல் வித் ப்ராப்பர்லி கவர்மெண்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலை பெற்றுவதை காணலாம். கடந்த கால குற்றச்செயல்கள் தொடர்பான விடயங்கள் இப்போது உரிய முறைமையின் கீழ் கையாளப்பட்டு வருகிறது. எனவே இந்த நடவடிக்கைகள், உரிய விசாரணைகள், சாட்சியங்கள் என்பதை அடிப்படையாக வைத்து கடந்த கால குற்றங்கள் இடம்பெற்றதான கூறப்படுகிற சம்பவங்கள் தொடர்பான விசாரணை நடைபெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நாமல் ராஜபக்ச அதே போல ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்டோர் இந்த விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணை ஊடாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டமையானது கடந்த காலங்களில் அவர்களால் முன்னெடுத்த சில சம்பவங்கள், சில பிரச்சனைகள் அல்லது சில முறைகேடான சம்பவங்களை அடிப்படையாக வைத்து இவர் கைதுகள் இடம்பெறுகின்றன. இது ஒழுங்கு முறையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணையில் மேற்கொண்டு சாட்சிகளை அடிப்படையாக வைத்த கைதுகளாகவே இடம்பெறுகின்றன. எனவே இது எந்தவிதமான அரசியல் தலையீடுகளோ அல்லது அரசியல் நோக்கங்களோ கிடையாது. இது உத்தியோகபூர்வமாக அமைக்கப்பட்டிருக்கிற லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினூடாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு கம்மி மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை தவிர இதில் எந்த அரசியல் நோக்கம் கிடையாது என்பதாக அமைச்சர் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் அவர்கள் கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வு ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போது இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய லங்காதீப் மற்றும் அதே போல வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற மற்றொரு செய்தி முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ அவர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பான செய்திதான். அது தொடர்பான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி பொல்கொல்ல ரங்காலட்டம் புட்டு மிளதி கெனீம ஜான்ஸ்டன்ட் அப்ப ரட்டகமன் தகனம் என்பதாக இன்றைய லங்கா தீ பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதே செய்தி இன்றைய தினம் ஏனைய பத்திரிகைகளும் வந்திருக்கின்றன. அந்த வகையில் ஜான்ஸ்டன் பிணையில் விடுதலை என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் தனியார் நிறுவன உரிமையாளரான ஹேமந்த லலித் டி சில்வா ஆகிய சந்தேக நபர்களை பிணையில் விடுவிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கமைய சந்தேக நபர்களை தலா 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுவிக்க உத்தரவிட்ட நீதவான் இருவருக்கும் வெளிநாடு செல்ல பயணத்தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அழைப்பாணையின் பேரில் நேற்று தினம் வாக்குமூலம் அளிப்பதற்காக ஆணைக்குழுவில் உள்ளடையான ஜான்சன் பெர்னாண்டோ டிசைன் பாயிண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் உரிமையாளரான பட்டமதி கே ஹேமந்த் லலித் சில்வா ஆகியோர் நீண்ட நேர விசாரணைகளின் பின்னர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நேற்று பிற்பகல் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதன் போது விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரிகள் பொல்கொல்ல மஹிந்த ராஜபக்ச திரையரங்குக்கு ஆசனங்களை கொள்வனவு செய்யும் போது உரிய தரநிலைகள் கீழ் குறைந்த விலையை குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்தும் கொள்முதல் செய்யாது, டிசைன் பாயிண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்திடமிருந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுத்ததன் மூலம் மத்திய பொறியியல் ஆலோசனை அமைப்புக்கு கிட்டத்தட்ட 79,73,114 ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக சந்தேக நபர்கள் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதால் சந்தேக நபர்களை விளக்கமறையில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நீதிமன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தது. இந்நிலையில் சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் ஆஜரான ஜனாபி சட்டத்தரணி சம்பத் மெண்டேஸ் மற்றும் சட்டத்தரணி ரத்வத்தை எமது சேவை பெறுநர்கள் விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதற்கமைய சந்தேக நபர்களை விளக்கமறையில் வைப்பதற்கும் அவசியமான சாட்சியங்கள் முன்வைக்கப்படாமையினால் அவர்களை பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றில் கோரினார். மன்றில் முன்வைக்கப்பட்ட இருதரப்பு சமர்ப்பணங்களையும் பரிசீலித்த நீதவான் பிணை சட்டத்தின் கீழ் சந்தேக நபர்களின் பிணை கோரிக்கையை நிராகரிப்பதற்கான போதுமான சாட்சியங்கள் முன்வைக்கப்படவில்லை என குறிப்பிட்டு இருவரையும் பிணையில் விடுவிப்பதாக உத்தரவிட்டார். மேற்படி வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 17 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது என்பதாகவும் அந்த செய்தி முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பொல்கொள்ள மஹிந்த ராஜபக்ச திரையரங்குக்கு ஆசனங்களை கொள்முதல் செய்வதற்கு உரிய தரநிலையின் கீழ் குறைந்த விலை குறிப்பிட்ட நிறுவனத்திடமிருந்து இந்த ஆசனங்களை கொள்முதல் செய்யாது, அவருக்கு நெருக்கமான இந்த டிசைன் பாயிண்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடமிருந்தும் ஆசனங்களை கொள்முதல் செய்ததோடாக அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 79% அதிகமான நட்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பெயர்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போது பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் இந்த நீதிமன்ற செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை மற்றும் லங்காதீ பத்திரிகையுடைய பிரதானமான செய்திகளாக வருகிறது. தூஷண விரோதி பணத் கெட்டும் பத்திட்ட ஹெரி பெட்சம் விவாக அவசான் தீந்துவ கதாநாயகேட்ட என்பதாக லங்காதீ பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்துக்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை நிறைவு, உயர்நீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க தீர்மானம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை நேற்று நிறைவேறியதோடு விசாரணை தொடர்பான நீதிமன்றின் நிலைப்பாட்டை சபாநாயகர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க உயர்நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை தீர்மானித்திருக்கிறது. உத்தேச ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்டத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட 15 மனுக்களும் ஷிரான் குணரத்ன, மஹிந்த சமயவர்தன மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகிய மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் கடந்த இரு தினங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இந்நிலையில் நேற்றைய தினம் வாய்மொழி மூலமான வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை எதிர்வரும் திங்கட்கிழமை நண்பகல் 12 முன்னர் தாக்கல் செய்யுமாறு மனுதாரர்களுக்கு உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அதன் பின்னர் இச்சட்ட மூலத்தின் அரசியலமைப்பு தன்மை தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்மானம் பாராளுமன்றத்தின் சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என நீதிபதிகள் குழாம் நேற்று தினம் அறிவித்திருக்கின்றார்கள். முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், மீடியா போரம், டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல், ஸ்ரீலங்கா அமைப்பு உள்ளிட்ட 15 தரப்பினரால் ஊழல் எதிர்ப்பு திருத்த சட்ட மூலத்துக்கு எதிராக உயர்நீதிமன்றில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த திருத்த சட்ட மூலத்தின் ஊடாக நீதித்துறை அதிகாரம் குறைக்கப்படுவதோடு அடிப்படை மனித உரிமைகளுக்கு மீறப்படுவதாக அம்மனுக்களில் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதற்கமைய குறித்த சட்ட மூலம் பாராளுமன்றத்தில் 3-2 பெரும்பான்மை மாத்திரமின்றி பொது வாக்கெடுப்புக்கு மூலம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பளிக்குமாறு கோரியே மனுதாரர்கள் இந்த மனுக்களூடாக நீதிமன்றில் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அடிப்படையில் நீதிமன்றம் விசாரணை நிறைவு செய்திருக்கிறது. எனவே விரைவில் அதனை தீர்ப்பை சபாநாயகருக்கும் ஜனாதிபதிக்கும் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நேற்று தினம் நீதிமன்றம் அறிவித்த விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அடுத்து ஐக்கிய நாடுகள் மனிதர்கள் பேரவை கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போல் இன்றைய லங்கா தீப பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். லங்காவே மாணவ ஹிமிகாம் கடகலோன்கே வக்கம் தகனம் கரண் சஞ்சாரக சீமா பவத்வன் பணவன் ஏஜா மாணவ ஹிமிகாம் கமிசம் ஜாத்தியாந்திரின் இல்லை என்பதாக ஒரு தகவல் ஒன்றும் பிரதானமான செய்திகள் இடம்பெற்றிருப்பது காணலாம். இலங்கையில் மனித உரிமைகளை மீறியோரின் சொத்துக்களுக்கு தடை விதிக்கவும் அவர்களுக்கான பயணங்களுக்கான கட்டுப்பாடுகளை விதிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை சர்வதேச நாடுகளிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இலங்கையில் இடம்பெற்ற கடுமையான மனித உரிமை மீறல் தொடர்பான விடயத்தில் தொடர்புகளை அல்லது அது சம்பந்தப்பட்டவர்களாக விடயங்களை உறுதிப்படுத்தக்கூடிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் அல்லது அதனை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்களுடைய சொத்துக்கள் அவர்களுடைய பயணத்தடைகள் ஆகியவற்றை விதிக்குமாறு சொத்துக்களுக்கு தடை விதிப்பதோடு அவர்களுக்கு பயணத்தடை விதித்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சர்வதேச நாடுகளுக்கு இப்போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் தனது புதிய அறிக்கையினூடாக இவ்வாறான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருப்பதாக லங்கா தீபத்திரைக்கு அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக இன்னும் ஒரு முக்கியமான தகவலும் இடம்பெற்றிருக்கிறது. வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. செம்மணி புதைகிளி மீறல்களுக்கு உத்தரவிட்ட பொறுப்பாளிகள் யார், பக்கச்சார்பற்ற

சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டியெழுப்புவதோடு இம்மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்கலாக இது பற்றிய பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணைகள் உள்ளடக்கப்பட வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர்ஸ்தானி அலுவலகம் விடுத்திருக்கின்ற அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. விரிவாக நாங்கள் பார்க்கலாம். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் பேரவையின் 63rd கூட்டத்தொடர் எதிர்வரும் 7ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் இம்முறை ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர்ஸ்தானிகள் வால்கோடாக்கின் இலங்கை தொடர்பிலான எழுத்துமூல அறிக்கை சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது. அதற்கமைய இலங்கை அரசாங்கம் பதிலளிக்கும் வகையில் நாட்டின் மனித உரிமைகள் நிலைவரம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகளால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள பல முக்கியமான விடயங்கள் காணப்படுகின்றன. இவ்வறிக்கையில் 2025 அக்டோபர் தொடக்கம் 2026 ஜூலை மாதம் வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டதாகும். அதன்படி இலங்கை அரசாங்கம் சட்டம் மற்றும் கட்டமைப்பு ரீதியான மறுசீரமைப்புகள் தொடர்பில் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்துள்ள போதிலும் மிக மோசமான பயங்கரவாத தடைச்சட்டத்தை தொடர்ந்தும் பிரயோகித்து வருகிறது. அதன் விளைவாக தன்னிச்சையான கைதிகள் தொடர்ந்தும் இடம்பெறுவதோடு பலர் குற்றச்சாட்டுகள் இவையுமின்றி நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமின்றி சிவில் சமூக பிரதிநிதிகள் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் ஊடகவியலாளர்கள் அரசின் தொடர் கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அத்தோடு காணிகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்கள் குறித்த பதற்றங்கள் தொடர்ந்தும் நீடிக்கப்படுகின்றன. பல தசாப்த காலமாக தொடரும் நிறைவேற்றதிகார துஷ்பிரயோக அடக்குமுறைகள் சட்டங்கள் தடுப்பு காவலின் கீழான வன்முறைகள் மற்றும் ஆழமான வேரூன்றி இருக்கும் தன்னிலிருந்து விடுபடும் போக்கு என்பவற்றை முடிவு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தற்போதைய அரசாங்கத்துக்கு இன்னும் இருக்கிறது. ஊழல் மோசடிகளோடு தொடர்புடைய வழக்குகள் மற்றும் போருக்கு பிறரான காலப்பகுதியில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பான சில முக்கிய வழக்குகள் சார்ந்து இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பது வரவேற்கத்தக்க விடயம். எனினும் நாட்டில் நீண்டகாலமாக நடைமுறையில் இருக்கும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கை முடிவு கொண்டு வருவதற்கு மேலும் பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதேபோன்று சித்திரவதைகள் மற்றும் போலீஸ் காவலில் கீழ் இடம்பெறும் மரணங்கள் தொடர்கின்றன. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அறிக்கையின் பிரகாரம் 2025 ஆண்டு சித்திரவதைகள் மற்றும் மிக மோசமான நடத்துகை என்பன தொடர்பில் 602 முறைப்பாடுகளும் 2026 ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் 138 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளன. அது மாத்திரமன்றி போலீஸ் காவலின் கீழ் கடந்த ஆண்டு 18 மரணங்களும் இவ்வாண்டு ஏப்ரல் மாதம் வரையான காலப்பகுதியில் 3 மரணங்களும் பதிவாகியுள்ளன. குறிப்பாக போதைப் பொருள் தொடர்பான சிறிய குற்றச்சாட்டில் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 40 வயதான கைதி ஒருவர் கடந்த மே மாதம் 3ஆம் தேதி கடுமையாக தாக்கப்பட்டமையினால் உயிரிழந்தார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கடந்த ஜூலை மாதம் பதிவான வன்முறைகளில் சுமார் 32 பேர் உயிரிழந்தார்கள். இவை சிறைச்சாலைகளிலும் தீவிர நெருக்கடி மற்றும் கட்டமைப்பு சார் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடியவாறான சிறைச்சாலை மறுசிறப்பின் அவசியத்தை காண்பிக்கின்றது. அடுத்ததாக சிவில் சமூக பிரதிநிதிகள் மனித உரிமைகள் செயல்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளருக்கு எதிரான மீறல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் தொடர்பான 16 முறைப்பாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகள் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குற்றப்புலனாய்வு பிரிவினர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் ராணுவத்தினர் உள்ளிட்ட தரப்பினரால் கண்காணிப்பு அச்சுறுத்தல் பழிவாங்கல் நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை இத்தகவல்கள் உறுதிப்படுத்தப்படுகின்றன. அரசாங்கம் இனவாதத்தை எதிர்த்து இன நல்லிணக்கம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டை ஊக்குவித்து வரும் அதேவேளை உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டுவதற்கான பரந்துபட்ட முயற்சிகள் ஸ்தம்பிதமடையக்கூடிய அபாயமும் மாற்றத்தை நோக்கிய பயணத்தின் வேகம் மந்தமடையக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகிறது. மேலும் ஆயுத மோதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படும் சர்வதேச சட்டத்தின் கீழான குற்றங்கள் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்தும் குற்றவாளிகளை தண்டிப்பதில் தோல்வி நிலவுகிறது. 2 தசாப்தங்களுக்கு மேல் இடம்பெற்ற ஆயுத மீந்தலின் போது சகல தரப்பினராலும் நிகழ்த்தப்பட்ட குற்றங்கள் மற்றும் மீறல்களுக்கான பொறுப்பு குரலை உறுதிப்படுத்துவதை இலக்காக கொண்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் முன்னெடுக்க வேண்டியது அவசியமாகும். அத்தோடு இலங்கை அரசாங்கம் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரலை முன்னிறுத்திய அதன் முயற்சிகளை இரட்டிப்பாக்க வேண்டும். அது மாத்திரமன்றி பயங்கரவாத தடை சட்டம் திருத்தி அமைக்கப்படும் வரை அச்சட்டத்தின் பிரயோகத்தை இடைநிறுத்துவதோடு அதன் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பவர்களை விடுவிக்க வேண்டும். மனித உரிமைகள் மீறல்கள் ஈடுபட்டதாக நம்பத்தகுந்த ஆதாரங்களின் அடிப்படையில் குற்றஞ்சாட்டப்பட்ட அதிகாரிகள் அக்குற்றச்சாட்டுகள் முறையாக விசாரிக்கப்படும் வரை அரசு உயர்மட்ட சேவைகளிலும் உயர் பதவிகளிலும் இருந்து விலக்கி வைக்கப்பட வேண்டும். அது மாத்திரமன்றி செம்மணி சித்துபாத்தி மனித புதைகுள் விவகாரத்தில் அகழ்வு பணிகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக நடைபெறுவதை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களின் ஒத்துழைப்புடன் கூடிய தர கட்டமைப்பை கட்டியெழுப்புவதோடு இம்மீறல்களை நிகழ்த்துவதற்கான உத்தரவு பிறப்பிக்கும் நிலையில் இருந்த
இறந்தவர்களை அடையாளம் காணல் உள்ளடங்களாக இது பற்றிய பக்கச்சார்பற்ற குற்றவியல் விசாரணைகள்

0: முடக்கப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளருடைய அலுவலக அறிக்கையில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அரசாங்கத்தினுடைய ஊழலொழிப்பு செயற்பாடு, நீதிமன்ற மறுசரிப்பு உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை பாராட்டியிருக்கும் அதேவேளை இந்த தாமதமாக இடம்பெற்றிருக்கின்ற விசாரணை மற்றும் ஏனைய விடயங்கள் தொடர்பான பல விடயங்களையும் அவர்கள் சுட்டிக்காட்டி இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
1: இன்று வெளியாகிய மும்மொழி நாள்

0: கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6
1: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மெஃபமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் பத்திரிகைகள் வெளியாகின்ற மேலும் சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற செய்தி, கஞ்சிபாடை இம்ரானின் சகாக்கள் இருவர் துப்பாக்கியுடன் கைது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. பாரிய அளவிலான போதைப் பொருள் கள்ளத்தர்காரரும் பாதாள உலகக்குழு தலைவருமான கஞ்சிபானை இம்ரான் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான பழனி ரிமோஷன் ஆகியோரின் நெருங்கிய சகாக்கள் இருவர் கிரிபத்கோட குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிரிபத்கோடை போலீஸ் குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைவாக போலீஸ் விசேட சோதனை நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தார்கள். அதன் கமயம் போலீசார் ருகுணுபிட்டிய சீவலி மாவட்டத்தில் உள்ள வீடொன்றை சோதனைக்குட்படுத்த போட்ட போது துப்பாக்கிக்கான தோட்டாக்கள் சில குறித்த வீட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன. இதுகுறித்து சந்தேக நபரின் தந்தையிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தனது மகனை இந்த தோட்டாக்களை கொண்டு வந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து கொழும்பு கோட்டை பகுதியில் வைத்து பிரதான சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டதோடு அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் பின்னர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. குறித்த துப்பாக்கிகள் தனக்கு எதிர்காலத்தில் தேவைப்படும் என கூறி கஞ்சிபானை இம்ரானின் நெருங்கிய ஆதரவாளரான நிஷாந்தன் என்பவரால் தனக்கு வழங்கப்பட்டதாக சந்தேக நபர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் நிஷாந்தன் தெமடகோட பகுதியில் வைத்து வியாழக்கிழமையன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அத்துடன் 2024 ஜனவரி மாதம் 24 ஜிந்துபிட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்து தொடர்புடைய சந்தேக நபர்கள் செட்டித்தெரு போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாலில் சைனட் நஞ்சை கலந்து கொடுக்க முயன்ற நபரே இந்த நிஷாந்தன் என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் உறுப்பினரான பழனி ரிமோஷனின் சகா என்பதும் தெரிய வந்திருக்கிறது. கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களும் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதோடு இத்துப்பாக்கி ஏதேனும் குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட திட்டமிடப்பட்டதா என்பது குறித்தும் கிரிபத்கோடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல், கொள்ளுப்பிட்டியில் துப்பாக்கிச் சூடு, பெண் உட்பட இருவர் காயம், வர்த்தகர் கைது என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொள்ளுப்பிட்டி 6வது ஒழுங்கையில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துக்கு அருகில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் பெண்ணொரு உட்பட இருவர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சம்பவத்தில் சந்தேக நபரான வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். கொள்ளுப்பிட்டி 6வது ஒழுங்கை பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் மாடியிருந்த நபர் ஒருவர்தான் இவ்வாறு வெளியில் நின்று கொண்டிருந்த இருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார். நேற்று அதிகாலை 3 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தார்கள். சம்பவத்தில் காயமடைந்த ஒரு பெண் உட்பட இருவர் சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறார்கள். 36 வயதுடைய பெண்ணொருவரும் 42 வயதுடைய ஆணொருவருமே இவ்வாறு காயமடைந்திருப்பதாக தெரிய வருகிறது. சந்தேக நபர் 12 போர் ரக துப்பாக்கியை பயன்படுத்தியே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாகவும் தெரிய வருகிறது. துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வர்த்தகர் திருமணமாக எனவும் அவர் தனது வீட்டுக்கு அழைத்து வந்த பாலியல் தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய பணத்தை கொடுக்க தவறியமையினால் ஏற்பட்ட வாக்குவாதம் நீண்டு இத்துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக விசாரணை அதிகாரிகள் மேலும் தெரிவிக்கிறார்கள். சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் கைது செய்யப்பட்டதோடு கொள்ளுப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல இன்னும் ஒரு தகவலும் இன்று தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய லங்காதீப் பத்திரிகையில் செய்தி ஒன்று வந்திருக்கிறது. பீடனைய வெடி தெய்வல டிராபிக் ஓஐசி ரசாவ தமா கெதிரையாய் என்பதாக இன்று தினம் லங்காதீப் பத்திரிகையில் செய்தி ஒன்று இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். தனது தொழிலில் தனக்கு அழுத்தம் அதிகரித்திருக்கிறது, தனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்பதாக தெரிவித்து தெய்வல போக்குவரத்து பிரிவு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தன்னுடைய அந்த 4வது குறிப்பில் எழுதிவிட்டு தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்வதாக தெரிவித்துவிட்டு அவர் வீடை நோக்கி சென்றிருப்பதாக ஒரு தகவல் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சில விடயங்கள் தெரிய வந்திருக்கிறது. தன்னுடைய இந்த வேலை தனக்கு மிகவும் அதிக வலு கொண்டதாக இருப்பதாகவும், தனக்கு இது மிகவும் கடினமாக இருப்பதாகவும் தெரிவித்து தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவர் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படும் நிலையில், இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் விசாரணைகள் ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தி முக்கியமாக இருப்பதாக, தன்னுடைய கடமை அதிகமாக இருப்பதாக தெரிவித்து தனக்கு அழுத்தம் இன்னும் தன் அழுத்தத்தை தாங்கிக் கொள்ள முடியாதுன்னு தெரிவித்து போலீஸ் தகவல் புத்தகத்தில் குறிப்பொன்றை எழுதிவிட்டு தெய்வளை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவினுடைய நிலைய பொறுப்பு அதிகாரி இந்த போலீஸ் பரிசோதகர் தன்னுடைய சேவையை விட்டு வெளியில் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இவ்வாறு இவர் செயற்பட்ட விதமானது ஏனைய இந்த போலீஸ் பரிசோதனை செய்யப்பட்ட விதமானது ஏனைய போலீஸ் அதிகாரிகளுக்கு ஒரு பிழையான முன்னுதாரணமாக செயற்பாடாக மாறியிருப்பதாக தெரிவித்தும், எனவே அவருடைய அவர் இவ்வாறு சென்றமைக்கான காரணம் மற்றும் இவ்வாறு செயற்பட்ட விவகாரம் தொடர்பாக இப்போது கல்கிசை பிரிவு குற்ற விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு ஒன்றும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக கல்கிசை பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷபிரதி போலீஸ் அத்தியட்சகர் அசோக் குணசேகர் அவர்கள் இவ்வாறு கல்கிசை குற்ற விசாரணை பிரிவுக்கு விசாரணை மேற்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அவர் என்ன காரணத்துக்காக விலகிச் சென்றார், அதே போல அவர் இவ்வாறு விலகிச் சென்ற விடயமானது ஏனைய போலீஸ் அதிகாரிகளில் பிழையான முதலாக மாறிவிடும் விடயத்தை அடிப்படையாக வைத்து அவருக்கு எதிராக இப்போது விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு எதிராக நேற்று முன்தினம் குறிப்பாக நீதிமன்றில் தடை உத்தரவு, வெளிநாட்டு பயணங்களுக்கான தடை உத்தரவு ஒன்றை கோருமாறு கோருவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் நீதிமன்றம் அதனை நிராகரித்திருக்கிறது. காரணம், அவருக்கு எதிராக ஏதேனும் குற்றச்சம்பவங்கள் தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்படவில்லை. எனவே இருவரும் 24 திகதி வரை இத்தொடர்பான விடயங்கள் குறித்து நீங்கள் முறைப்பாடை பதிவு செய்ய முடியும். எனவே அப்போது அவர் மீதான குற்றங்கள் தொடர்பான ஏதும் விடயங்கள் இருந்தால் அது தொடர்பான விடயங்களை முன்வைத்தால் வெளிநாட்டு பயணத்தில் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம். எனவே இப்போதைக்கு அவருக்கு எந்த தடையும் விதிக்க முடியாது என்பதாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக அந்த தகவலும் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே பணிச்சுமை காரணமாக எடுத்த முடிவா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் இருக்கிறதா என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காகத்தான் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக லங்கா தீ பத்திரிகை தொடர்பான செய்திகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான தகவல், எல்னினோ நிலைமை தொடர்பான விடயங்கள் இப்போது தீவிரமடைந்து வருகிறது. எனவே இந்த ஆண்டு அல்ல, அடுத்த ஆண்டுதான் இதனுடைய உச்சபட்ச தாக்கம் இருக்கும் என்பதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது, அடுத்த ஆண்டே எல்னினோ கடுமையாக தாக்கும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் என் கே விஜயமான் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். எல்னினோவின் மிக கடுமையான தாக்கம் அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இலங்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். 2027 பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மழைப்பொழிவு கணிசமாக குறைந்து நாடு முழுவதும் கடுமையான வறட்சி காலநிலை வெப்பநிலையும் கடும் உயர்வும் நிலவும். ஏறுவரும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வழக்கத்தை விட அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. குறுகிய காலத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண்சரிவு அபாயங்கள் உருவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் என் கே விஜயமான தெரிவித்திருக்கிறார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. எல்னினோ என்பது உலகளாவிய ரீதியில் பசிபிக் பெருங்கடலில் மேற்பரப்பு வெப்பநிலை மாறுபட்டு அதிகரிப்பால் ஏற்படும் ஒரு சிக்கலான காலநிலை மாற்றமாகும். இது குறுகிய காலத்தில் முடிவடையும் ஒன்றல்ல, வழக்கமாக 9 முதல் 1 வரை நீடிக்கக்கூடியது. தற்போது இந்த எல்னினோ காலநிலை பலவீனமாக நிலையிலிருந்து மிதமான நிலையில் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் உலகளாவிய கணிப்புகளின் படி இந்த முறை எல்னினோ மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறுவதற்கு 90% அதிகமான வாய்ப்புகள் உள்ளன. கடந்த 75 ஆண்டுகளில் பதிவான எல்னினோ தாக்கங்களை விட இது மிகவும் கடுமையானதாக மாறுவதற்கும் 69% வாய்ப்பு இருப்பதாக உலகளாவிய மட்டத்தில் எதிர்கூறப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலத்தில் வழக்கமாக கிடைக்கும் மழை வீழ்ச்சியின் அளவு குறையும். ஜூலை மாத இறுதியிலும் ஆகஸ்ட் மாதத்திலும் நாட்டின் பல பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவும். பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் மாற்றங்களால் செப்டம்பர் மாதத்தில் சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. எல்னினோ காலத்தில் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வழக்கத்தை விட அதிக மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. குறுகிய காலத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் திடீர் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு அபாயங்கள் உருவாகலாம். எல்னினோவின் மிக கடுமையான தாக்கம் அடுத்த ஆண்டின் தொடக்கத்திலேயே இலங்கையில் பாதிப்பை ஏற்படுத்தும். 2027 பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மழைப்பொழிவு கணிசமாக குறைந்து நாடு முழுவதும் கடுமையான வறட்சியான காலநிலையும் வெப்பநிலை கடும் உயர்வும் நிலவும் உயர்வாக நிலவும். அதே போல சமூக வலைத்தளங்களில் பரவும் ஆதாரமற்ற போலியான விடயங்களை நம்பாமல் வளிமண்டலவியல் திணைக்களம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் அறிவியல் பூர்வமான வானிலை அறிக்கைகளை மட்டுமே பின்பற்றி செயல்படுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்பதாகவும் அஜித் விஜயமான் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எனவே செப்டம்பர் எதிர்வரும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தான் எல்னோடைய தாக்கம் மிக கடுமையாக இருக்கும் என்பதாக எச்சரிக்கை விடுக்கும். அதேவேளை இதுகுறித்து வளிமண்டலுடைய திணைக்களம் விடுக்கின்ற அறிவிப்புகள் மாத்திரம் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதாகவும் அவர்கள் கோரிக்கொண்டே முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்த இன்றைய தினம் மற்றொரு தகவலும் வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த எலினோவை அடிப்படையாக வைத்து செய்தியாக இருப்பதை காணலாம். எலினோ வறட்சி நிலைமை மகாவலி அதிகார சபையின் விசேட நீர் முகாமைத்துவ திட்டம் என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் மற்றொரு செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். பெருங்போக விவசாய பணிகளுக்கு நீர் வழங்கும் போது விவசாய திணைக்களம் மற்றும் நீர்ப்பாசன அதிகாரிகளோடு இணைந்து தயாரிக்கப்பட்ட விசேட கால அட்டவணைக்கு அமையாகவே நீர் விநியோகிக்கப்படும். மகாவலி நீர்த்தேக்கங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் நீர் உற்பத்தியை கட்டுப்படுத்துவது குறித்து இலங்கை மின்சார சபையுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று மகாவலி அதிகார சபையின் பிரதி பணிப்பாளர் எஸ் சி காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். எலினோ தாக்கம் மற்றும் முகாமைத்துவ நடவடிக்கைகள் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். எலினோ கால்நடையால் ஏற்படக்கூடிய நீர் பற்றாக்குறை மற்றும் வறட்சி நிலைமைகளை எதிர்கொள்வதற்கும் மகாவலி வளையங்களில் நீர் விநியோகத்தை முகாமைத்துவம் செய்வதற்கும் மகாவலி அதிகார சபை விரிவான திட்டங்களை வகுத்திருக்கிறது. மகாவலி அதிகார சபையின் கீழ் உள்ள முக்கிய நீர்த்தேக்கங்களான கொத்மலை, விக்டோரியா, ரந்தனிகல, ரந்தம்பே, பொல்வத்த, அதே போல மானம்பிட்டியம் ஆகியவற்றின் நீர் மட்டம் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்போது கிடைக்கக்கூடிய நீர் இருப்பை கொண்டு வரவிருக்கும் விவசாய பருவத்திற்கு தேவையான நீரை மிகவும் கவனமாக விநியோகிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. எல்னினோ காலப்பகுதியில் நீர் பற்றாக்குறை ஏற்படும் போது மகாவலி வளையங்களில் வாழும் மக்களுக்கு குடிநீர் விநியோகத்தை தடையின்றி வழங்குவதற்கே முதன்மை முன்னுரிமை வழங்கப்படும். பெரும்போக விவசாய பணிகளுக்கு நீர் வழங்கும் போது விவசாய திணைக்களம் மற்றும் நீர்ப்பாசன அதிகாரிகளோடு இணைந்து தயாரிக்கப்பட்ட விசேட கால அட்டவணையின்படியே நீர் விநியோகிக்கப்படும். மகாவலி நீர்த்தேக்கங்கள் மூலம் மேற்கொள்ளப்படும் நீர் மின் உற்பத்தியை கட்டுப்படுத்துவது குறித்து இலங்கை மின்சார சபையுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டுள்ளன. வறட்சி தீவிரமடையும் பட்சத்தில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு நீரை சேமித்து வைக்கும் பொருட்டு நீர் உற்பத்திக்கான நீர்த்தேக்கங்களில் இருந்து அதிக அளவில் நீரை திறப்பது கட்டுப்படுத்தப்படும். மகாவலி வளையங்களில் உள்ள விவசாயிகள் நீர் விரயத்தை தவிர்த்து நவீன நீர் முகாமைத்துவ முறைமைகளை பின்பற்றுமாறும் கேட்டுக் கொள்கிறோம் என்பதாகவும் நேற்று தினம் இடம்பெற்ற இந்த விசேட ஊடக சந்திப்பில் மகாவலி அதிகார சபையின் சார்பில் இந்த கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவலும் பிரதானமான செய்தியாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்று தினம் மற்றும் ஒரு தகவல் இன்றைய லாங்காதி பத்திரிகையில் வெளியாகிறது. சாக்கச்சா சார்த்தகாய் இங்க வெற்றுப்பே பொருந்துவேன் செவனகல்ல யளி வெட என்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை தொடர்பான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. குறிப்பாக தொழில் அமைச்சுடன் தொழில்துறை அமைச்சுடன் பெற்ற பேச்சுவார்த்தையின் போது இந்த தங்களுடைய கோரிக்கைகளுக்கு நியாயமான தீர்வுக்கான விடயங்கள் காணப்படுவதை அடிப்படையாக கொண்டு தங்களுடைய பணி புறக்கணிப்பை கைவிடப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் செவனகல சீனி உற்பத்தி நிலையத்தினுடைய ஊழியர்கள். எனவே கிட்டத்தட்ட அவர்கள் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக பணி புறக்கணிப்பை மேற்கொண்ட காரணத்தினால் செவனகல சீனி உற்பத்தி நிலையத்தினுடைய செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டன. இருப்பினும் தற்போது அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் தமக்கு சாதகமான தீர்வு கிடைத்திருப்பதாகும். எனவே அடுத்த வாரம் அளவில் தங்களுடைய இந்த பணி நடவடிக்கை பணி புறக்கணிப்பை கைவிட்டு பணிக்கு திரும்பவிருப்பதாக செவனகல ஊழியர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவலும் முக்கியமான செய்தியாக இன்றைய பத்திரிகையில் வந்திருப்பதை காணலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் 2027 வரவு செலவு திட்ட மதிப்பீடு அரசாங்க நிதி பற்றிய குழுவில் கலந்துரையாடல் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வீரகேசரி பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதோடு நாங்கள் பார்க்கலாம். தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் தொடர்பில் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் கவனம் செலுத்தப்பட்டதோடு கணக்காய்வு செயல்முறையை நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேலும் வினைத்திறன்மிக்கதாக மாற்றுதல், திறமையான மனித வளத்தை தக்கவைத்தல் மற்றும் அரசு நிறுவனங்களின் கணக்காய்வு நடவடிக்கைகளை மேலும் வினைத்திறன்மிக்க முறையில் முன்னெடுத்தல் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்ஷனி சில்வா கலந்து கொள்ள முடியாதமை தொடர்பில் அறிவிக்கப்பட்ட நிலையில் நிலையர் கட்டளைக்கு அமைவாக அச்சந்தர்ப்பத்தில் தற்காலிக தலைவராக நியமிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக தலைமையில் பாராளுமன்றத்தில் அண்மையில் நடைபெற்ற குழு கூட்டத்தின் போதே இந்த விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் கணக்காய்வு நடவடிக்கைகள் மேலும் விடைத்திறன் மிக்கதாகவும் தரமானதாக முன்னெடுக்கப்படுவதற்கான நவீன தொழில்நுட்ப மற்றும் தரவு பகுப்பாய்வு கருவிகளை பரவலாக பயன்படுத்தும் அவசியமும் குழுவினால் வலியுறுத்தப்பட்டது. கணக்காய்வு செயல்முறையை தொழில்நுட்ப ரீதியாக மாற்றியமைப்பதன் மூலம் கணக்காய்வு நடவடிக்கைகளின் விடைத்திறன் மற்றும் தரத்தை மேம்படுத்துவதோடு அரச நிதி முகாமைத்துவம் தொடர்பில் மேலும் விரிவான கண்காணிப்பை மேற்கொள்ளவும் முடியும் என குழுவினால் சுட்டிக்காட்டப்பட்டது. மேலும் கணக்காய்வு சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் திறமையான அதிகாரிகள் பயிற்சிக்கு பின்னர் வேறு துறைகளுக்கு செல்வதன் காரணமாக ஏற்படும் மனிதவளத்தை தக்க வைத்துக் கொள்ளும் பிரச்சினை தொடர்பிலும் குழுவின் கவனம் செலுத்தப்பட்டது. திறமையான கணக்காய்வு அதிகாரிகளை சேவையில் தக்க வைத்துக் கொள்வதற்காக பொருத்தமான கொடுப்பன முறையொன்றை அறிமுகப்படுத்துவதன் அவசியம் இதன் போதும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. அத்தோடு அரசு நிறுவனங்களில் உள்நாட்டு கட்டுப்பாட்டு முறைமைகளில் காணப்படும் குறைபாடுகளை அடையாளம் கண்டு அவற்றை திருத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. கணக்காய்வாளர் நாயகத்தினால் முன்வைக்கப்படும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்புடைய நிறுவனங்களின் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் பொறுப்பு எனவும் இங்கு வலியுறுத்தப்பட்டது. சமூர்த்தி வங்கிகளின் கணக்காய்வின் போது காணப்படும் நடைமுறை சிக்கல் தொடர்பிலும் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது. அவற்றை மேலும் விடைத்திறன்மிக்க முறையில் கணக்காய்வு செய்வதற்கு தேவையான கட்டமைப்பு மற்றும் சட்ட திருத்தங்கள் தொடர்பில் பரிசீலிக்க வேண்டியதன் அவசியத்தையும் இங்கே குழு சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.
0: இன்று வெளியாகிய மும்மொழி நாளேடுகளின் கண்ணோட்டம் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கிறீர்கள். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: சுயாதீன செய்தி பார்வை இணைந்திருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, இலங்கை வர்த்தக சமூகத்துடன் இணைந்து பயணிக்க அரசாங்கம் தயார், அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அரசாங்கம் பதவியேற்பதற்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மாறாக தாம் வணிகங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல என்பதை தற்போதைய நிர்வாகம் நிரூபித்திருப்பதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் பொது போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்கும் அரசின் திட்டத்துக்கு அமைவாக இந்த மின்சார ரயில் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை 2030 நிறைவு செய்வதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது என்று நேற்று புலனர்வில் நடைபெற்ற கனவு இலக்கு மக்கள் திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட புலனர்வை புகையில் நிலையம் பொது மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வு உரையாற்றும் போது அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நாட்டின் பெரும் பகுதியான வர்த்தக சமூகம் தற்போது எந்தவித தயக்கமின்றி அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றி வருகிறது. அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பும் அதன் பொருளாதார கொள்கை குறித்து பல்வேறு தரப்பினராலும் விமர்சனங்களும் தனியார் துறைக்கு எதிரான நிலைப்பாடும் எடுக்கப்படும் என்ற அச்சமும் வெளியிடப்பட்டிருந்தன. ஆனால் இன்றைய நிலவரம் முற்றிலும் மாறியிருக்கிறது. வர்த்தகர்கள் தங்களது பாரம்பரிய துறைகளோடு மாத்திரம் சுருங்கி விடாமல் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய முன்வர வேண்டும். சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வணிகங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கு சமமான வாய்ப்புகள் உள்ளது. மேலும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு எத்தகைய அரசியல் தொடர்புகளோ அல்லது சிபாரிசுகளோ தேவையில்லை. இதில் ஈடுபட பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எந்தவித நட்போ அல்லது செல்வாக்கோ தேவையில்லை. முதலீடுகளுக்காக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதான துறைகளில் போக்குவரத்து மற்றும் தளவாடத்துறை மிக முக்கியமானது. இலங்கையின் தளவாடத்துறை தற்போது பலவீனமான நிலையிலேயே காணப்படுகிறது. போதுமான வசதிகள் இன்மையினால் உள்நாட்டில் உற்பத்தியாகும் பொருட்களை நுகர்வோருக்கு கொண்டு சேர்ப்பதற்கான செலவும் இன்றும் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அதே போல இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். குறிப்பாக இந்த ரயில் தொடர்பான விடயங்களை அடிப்படையாக வைத்து குறிப்பாக அவர் தெரிவித்த தகவல், மின்சார ரயில் திட்டம் அடுத்த ஆண்டு ஆரம்பம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் ஒரு தகவலை தருகிறது. இலங்கையில் நீண்ட நாள் எதிர்பார்ப்பாக உள்ள மின்சார ரயில் பாதை கட்டமைப்பின் பணிகள் அடுத்த ஆண்டு மே மாதம் அல்லது ஜூன் மாதத்துக்குள் தொடங்கும் என்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். நாட்டின் பொது போக்குவரத்து அமைப்பை நவீனமயமாக்கும் அரசின் திட்டத்துக்கு அமைவாக இந்த மின்சார ரயில் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை 2030 நிறைவு செய்வதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்றும் பொருளுரை நடைபெற்ற நிகழ்வின் போதே அவரது விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலிருந்து, கடல்சார் வர்த்தக உறவை வலுப்படுத்த இலங்கைக்கு விஜயம் செய்யும் அமெரிக்க உயர் அதிகாரிகள் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் வருகிறது. அமெரிக்க பெடரல் கடல்சார் ஆணைக்குழுவின் தலைவர் லாரா டிபெல்லா மற்றும் ஆணையாளர் ராபர்ட் ஜே ஹாவி ஆகியோர் கடல்சார் வர்த்தகம் முதலீடு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதிலும் உள்ள சந்தைகளோடு அமெரிக்க வர்த்தகங்களையும் நுகர்வோரையும் இணைக்கும் கப்பல் போக்குவரத்து வலையமைப்புகளின் அமெரிக்க இலங்கை ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக நாளை ஞாயிற்றுக்கிழமை இலங்கைக்கு விஜயம் செய்யவிருக்கின்றார். எதிர்வரும் 10ஆம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்கும் அவர்கள் சிரேஷ்ட அரசாங்க மற்றும் கடல்சார் துறை தலைவர்களை சந்திக்கவிருக்கிறார்கள். தலைவர் லாரா டிபெல்லா 8வது கொழும்பு சர்வதேச கடல்சார் மற்றும் தளவாடங்கள் மாநாட்டில் உரையாற்றுவார். அத்தோடு ஆணையாளர் ஹாவி குழு விவாத கலந்துரையாடலிலும் பங்கேற்கவிருக்கின்றார். இந்த விஜயம் தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர், கொழும்பு ஊடாக செல்லும் கொள்கலன்களில் 80% அதிகமானவை உலகம் முழுவதிலும் உள்ள பிற இடங்களுக்கு தொடர்ந்தும் செல்லுகின்றன. இது இந்திய பெருங்கடல் கப்பல் போக்குவரத்தின் மையத்தில் இலங்கையின் பங்குக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். மேலும் தலைவர் டிபெல்லாவின் இந்த விஜயம் அந்த பங்கின் முக்கியத்துவத்தை அதிகரிப்பதோடு இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் இந்த முக்கிய வர்த்தகத்தை சீராக இயங்கு வைக்கும் மக்களுடனும் நிறுவனங்களோடும் நமது ஒத்துழைப்பும் ஆழப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறது. பாதுகாப்பான மற்றும் திறமையான கப்பல் போக்குவரத்து அமெரிக்க வணிகங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறது. பிராந்திய மையமாக இலங்கையின் நிலையை வலுப்படுத்துகிறது. மேலும் எமது இரு நாடுகளின் பொருளாதார செழிப்புக்கும் ஆதரவு அளிக்கின்றதாகவும் அவர் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பதற்கான கடல்சார் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் எனவே இலங்கைக்கு இந்த அமெரிக்க இரண்டு உயர் அதிகாரிகளும் விஜயம் மேற்கொண்டு பல முக்கியமான விடயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யவிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் பிரசன்ன குணசேன அவர்கள் தெரிவித்த தகவல் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். ஹோமோஸ் க்ளோசர் டிஸ்ட்ரிப்ட் ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்ரீலங்கா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஹோமோஸ் ஜலசந்தி மூடப்படுவது அல்லது அங்கு இடம்பெறுகின்ற மோதல்கள் பதற்றநிலை காரணமாக இலங்கையில் உட்கட்டமைப்பு செயற்பாடு குறிப்பாக வீதி கட்டமைப்பு மற்றும் இந்த கட்டமைப்பு செயற்பாடுகள் மிகுந்த அளவில் பாதிக்கப்படுவதாக அமைச்சர் பிரசன்ன குணசேன அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். காணி இடம்பெற்ற நிகழ்வின் போது ஊடகங்களுக்கு கருத்து முன்வைக்கும் போது விடயங்களை கூறுகிறார். குறிப்பாக இந்த வீதி போக்குவரத்து செயற்பாடுகள் அதே போல கட்டுமானங்கள் தொடர்பான விடயங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் ஈரானிலிருந்தே அதிக அளவில் கொண்டு வரப்படுகின்றன. இப்போது ஹோமோஸ் ஜலசந்தி இடம்பெறுகின்ற மோதல் காரணமாக அவ்வாறு பொருட்கள் கொண்டு வரப்படுகின்ற விடயத்தில் தட்டுப்பாடு காணப்படுவதால் இந்த விடயங்களானது மிகவும் சிக்கலுக்குரிய விடயமாக நிர்வாக செயற்பாடுகளில் இந்த கட்டுமான செயற்பாடுகள் மிக பெரிய பாதிப்பை அது ஏற்படுத்தி வருவதாக அமைச்சர் பிரசன்ன குணசேன அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போது இது இந்தியா அல்லது பாகிஸ்தானை நாங்கள் இப்போது தங்கியதற்கான விடயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அதுவும் இந்த ஹோமோஸ் காரணமாக மிகப்பெரிய பிரச்சனைக்குரிய விடயமாக மாறியிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்ற தகவலும் பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில், இந்த போலி நிறுவனங்கள் குறித்து மக்கள் தொடர்ந்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை சுட்டிக்காடுகின்ற ஒரு செய்தியும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். போலி நிறுவனங்கள் மூலம் சட்டவிரோத பண பரிமாற்றம், வங்கி அதிகாரி உட்பட ஐவருக்கு விளக்கமறியல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்டது என சந்தேகப்படும் பணத்தை போலி நிறுவனங்கள் மூலம் வங்கிகளில் வைப்பு செய்து பின்னர் அப்பணத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைத்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட வங்கி அதிகாரி உட்பட 5 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் வியாழக்கிழமை உத்தரவிட்டிருக்கிறது. இதன்போது மன்றில் முன்னாக நிதி குற்றப்புலனாய் பிரிவு விசாரணை அதிகாரிகள் விடயங்களை முன்வைக்கையில் வெளிநாட்டுக்கு பணம் அனுப்புவதில் ஏற்பட்ட தடைகள் மற்றும் சுங்க தலைமையகத்தால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டு கமையம் இது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இச்சம்பவத்து தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஜெப்ரி மொஹபட் என்பவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு பிரதான சந்தேக நபருக்கு உதவி ஒத்தாசை புரிந்த 7 பேர் தொடர்பான தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன. அத்தோடு 21 நபர்களிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. 180 நாட்கள் பொருட்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கை உரியவாறு பின்பற்றப்படவில்லை என்பதும் தெரியவந்திருக்கிறது. வருகிறது. பிரதான சந்தேக நபரால் 89 நிறுவனங்கள் நடத்தப்பட்டதோடு அவற்றில் 36 நிறுவனங்கள் தொடர்பான தற்போது விசாரணை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறு வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்ட பணம் சட்டவிரோத போதைப்பொருள் வர்த்தகத்தின் மூலம் ஈட்டப்பட்டதா என்ற கோணத்தில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பணத்தை வங்கியில் வைப்பிடுவதற்கும் அதனை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கும் வங்கி உத்தியோகர்கள் உதவி ஒத்தாசை புரிந்திருக்கிறார்கள் என்பது குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். தனியார் வங்கி ஒன்றிய உத்தியோகத்தரான 3வது சந்தேக நபர் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள நபர் உள்ளிட்ட வங்கி உத்தியோகர்கள் சிலர் பிரதான சந்தேக நபருக்கு உதவி ஒத்தாசை புரிந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. 2020 சந்தேகத்துக்குரிய பணப்பரிமாற்றம் காரணமாக பிரதான சந்தேக நபரின் வங்கிக் கணக்கு தற்காலிகமாக வங்கி முகாமைத்துவ அதிகாரிகளால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் எனினும் சுமார் 5 மாதங்களுக்கு பிறகு தமக்கு நெருங்கியவர்களின் பெயர்களில் பிரதான சந்தேக நபர் வங்கிக் கணக்குகளை ஆரம்பித்ததோடு வங்கி உத்தியோகத்தர்கள் நிர்வாகத்தை ஏமாற்றி பணப்பரிமாற்றங்களுக்கு உதவியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு குறித்த வங்கி உத்தியோகத்தர்கள் பிரதான சந்தேக நபரின் போலி நிறுவனங்கள் இருந்த இடத்தை நேரில் சென்று கண்காணித்திருந்ததற்காகவும் அவற்றை உயர்தர வர்த்தக நிலையங்கள் என குறிப்பிட்டு கள ஆய்வுக்கான அறிக்கையும் சமர்ப்பித்த விடயங்கள் குறித்தும் இப்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்ற மற்றொரு முக்கியமான செய்தி நேபாளத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தியே வெளியாகிறது. நேபாள உமகங்க சிரவி சிட்டி பலாகார சேவைக்கோ டிகாக் தின அட்டகட்ட பசு பேராகின என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். நேபாள நீர் மின் நிலைய சுரங்க பாதையிலிருந்து 9 நாட்களின் பின்னர் இருவர் உயிரோடு மீட்பு என்பதாக அந்த செய்தியும் எனது நம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். நேபாளத்தில் திரிசூலி ஆற்று பிராந்தியத்தில் பாரிய பனிப்பாறை செறிவை அடுத்து மோசமான வெள்ள அனர்த்தம் இடம்பெற்று 9 நாட்களின் பின்னர் அந்த ஆற்றில் அமைந்துள்ள நீர்மின் உற்பத்தி நிலையத்தில் தொடர்புடைய சுரங்கப்பாதையிலிருந்து இருவர் நேற்று வெள்ளிக்கிழமை அதிசயத்தக்க வகையில் உயிரோடு மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. அந்த நீர்மின் நிலையத்தில் இயந்திர மேற்பாளரான சஞ்சய் ஷா மற்றும் இயந்திர கண்காணிப்பாளரான கபீர் மகான்ராஜ் ஆகிய இருவரை இவ்வாறு பொதுமக்களின் ஆரவாரத்தின் மத்தியில் சுரங்க பகுதியிலான துளையொன்றினூடாக உயிரோடு மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இதன்போது முகம் முழுவதும் சேறுபட்ட நிலையில் காணப்பட்ட இவர்களை மீட்பு பணியாளர்கள் தங்களுடைய முதுகில் சுமந்து கொண்டு சென்ற விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. மேல் திரிசூலி 3A நீர்மின் நிலைய சுரங்க பாதையிலிருந்து மீட்கப்பட்ட இந்த இரு தொழிலாளர்களும் அந்த நீர்மின் திட்ட பிராந்தியத்தில் சிக்கியிருந்த நிலையில் முதன் முதலில் உயிரோடு மீட்கப்பட்ட தொழிலாளர்களாக விளங்குகிறார்கள். இவர்கள் இருவரும் கால்களிலும் கைகளிலும் காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் இருவரும் நேபாள தலைநகர் காத்மண்டுவில் உள்ள மருத்துவமனைக்கு வானூர்தி மூலம் கொண்டு செல்லப்பட்டார்கள். நேபாள மற்றும் திபெத்திய எல்லையில் இடம்பெற்ற பனிப்பாறை சரிவில் சிக்கு 1300 அதிகமானோர் பலியானதோடு 5083 பேருக்கும் அதிகமானோர் காணாமல் போயிருக்கும் நிலையில் மீட்பு நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. இந்த அனர்த்தத்தால் 1000+ இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். எனவே இப்போது அங்கு மேலும் சிலர் இருப்பதற்கான சாத்தியக்கூறு காணப்படுவதால் தொடர்ந்தும் மீட்பு பணியாளர்கள் அந்த பகுதியில் மீட்பு பணியை முடுக்குவிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வை சந்திக்கலாம்.
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

சந்தோஷார நிகழ்ச்சியோடு மீண்டும் இணைந்திருக்கிறோம். நான் உங்கள் சங்கர் புஷ்பராஜ். இந்த அதிகாலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வார இறுதியின் அதிகாலை எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும். இந்த சிறப்பான சந்தோஷமான விடயங்களோடு இன்னும் நிறைய விடயங்களும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதில் வந்து முதலாவதாக நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிக்கப்பட்ட 2450 கப்ருக்கலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 2, 20, 24, 37 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 2, 20, 24, 37 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில் கலெட்டும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,63,30,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,56,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 5,435 சனிதாலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 15, 18, 30, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 15, 18, 30, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லுவின் விசேட இலக்கங்களாக 3, 7, 2, 5, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 7, 2, 5, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 59,65,242 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5 கோடி ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,274 சூப்பர்பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 7, 57, 61, 71 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 7, 57, 61, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லுவின் விசேட இலக்கங்களாக 2, 3, 6, 3, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 3, 6, 3, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,25,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,39,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,008 சுப்பிரிதன சம்பத்துவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 2, 3, 0, 4, 0, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 2, 3, 0, 4, 0, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 62,15,500 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,92,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,104 சசரிலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 3, 12, 18 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 12, 18 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 42,09,840 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிக்கப்பட்ட 482 ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிக்கப்பட்ட 482 ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 0, 4, 0, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 0, 4, 0, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசல்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,85,200 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,100 கோடிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 8, 57, 68, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 8, 57, 68, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 97,11,680 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,46,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,986 ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 16, 22, 23, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 16, 22, 23, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்று வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,71,57,040 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 57,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 416வது சுபதோச குலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 30, 34, 51 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 30, 34, 51 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 6, 6, 2, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 6, 6, 2, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசல்கள், 3, 50,000 ரூபாய் பரிசல்கள், 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 97,600,000 பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,542வது கொவிசத்துலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 14, 35, 58, 59 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து யு வெற்றி இலக்கங்களாக 14, 35, 58, 59 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள், 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 90,28,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,16,1,345 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 6,300வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 1, 6, 2, 9, 1, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 1, 6, 2, 9, 1, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும், 1,00,000 ரூபாய் பரிசில்கள் 12 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 2,26,97,800 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,27,24,344 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 2,330வது தனநிதான இலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 27, 65, 75, 79 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் வெற்றி இலக்கங்களாக 27, 65, 75, 79 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,00,000 ரூபாய் பரிசல்கள், 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 58,81,560 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,21,61,700 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,648வது மெகா பவர் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஃப் சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 28, 33, 35, 48 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஃப் சூப்பர் இலக்கம் 6 வெற்றி இலக்கங்களாக 28, 33, 35, 48 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20,00,000 ரூபாய் பரிசு ஒன்றும், 2,00,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,44,720 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,45,95,994 ரூபாயும், அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,609வது ஹந்தானலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 1, 20, 55, 61 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி சிம்மம் வெற்றி இலக்கங்களாக 1, 20, 55, 61 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் சூப்பர் பரிசான 36,38,331 ரூபாய் வெல்லப்பட்டிருக்கிறது. அதனோடு 25,000 ரூபாய் பரிசில்கள் 15 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,21,15,651 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 30,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 875வது அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 2, 9, 1, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 2, 9, 1, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2, 50,000 ரூபாய் பரிசில்கள் 54 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 48,94,560 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 568வது ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 0, 0, 3, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும்
ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 0037 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 500,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் நாட்டதும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 69,23,400 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீர்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் 5 திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் மாலை 3 4:35 மணி வரை, ராகு காலம் காலை 9 10:35 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 1:35 மணியிலிருந்து 3 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நன்மை, ரிஷபம் பரிவு, மிதுனம் கவலை, கடகம் தடங்கள், சிம்மம் பயம், கன்னி சிக்கல், துலாம் சிரமம், விருச்சிகம் தனம், தனுசு நட்பு, மகரம் பாராட்டு, கும்பம் களிப்பு, மீனம் தாமதம். மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நன்மை, ரிஷபம் பரிவு, மிதுனம் கவலை, கடகம் தடங்கள், சிம்மம் பயம், கன்னி சிக்கல், துலாம் சிரமம், விருச்சிகம் தனம், தனுசு நட்பு, மகரம் பாராட்டு, கும்பம் களிப்பு, மீனம் தாமதம். இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.

சந்து சுஷாரல் நிகழ்ச்சியோட சந்தோஷமா இணைந்திருக்கிறோம். ஆஹா, காலையில இருள் நேரத்துல உள்ள வந்தது, இப்ப சூரியன் எல்லாம் வெளியில வந்து நீங்க எல்லாம் அப்படியே இந்த வீக்கெண்ட கொண்டாடுறதுக்கு ரெடியா இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க நினைந்து கொள்ளலாம் என்னோட டக்குன்னு ஃபேஸ்புக் பக்கம் வாங்க, உங்களோட கமெண்ட்ஸ்களை போடுங்க, வாசிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபேஸ்புக்கினோடாக. இனிய காலை நேர வணக்கம் சந்தோஷார நிகழ்ச்சிக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லு. நல்ல பெருமாள் வந்திருக்காரு, சரியா? அடுத்ததாக அன்பான காலை நேர வணக்கம்னா நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பாடல்கள் சூப்பர். சரண்யா, மிஸ்மிதா, அபிஷா, யோகராணி, ரமேஷ், விஜய் அனைவருக்கும் பாடல் தாங்கண்ணா. நன்றி. தெரிநிகளிலிருந்து கிருஷ்ணவேணி இணைந்திருக்காங்க. இனிய காலை நேர வணக்கங்களோடு தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியன் இணைந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் சங்கர் சார். ஆஹா, இந்த நாள் உங்களுடன் நம் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி ரவீந்திரன் வந்து

சாமி வந்திருக்காங்க. இனிய கால நேர வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலிருந்து கம்மன் பெர்னாட்ஸா வந்திருக்காரு. ஆஹா, அடுத்ததாக ஆயண்ணா சிறப்பான இனிய காலை நேர வணக்கம். ஆ, தரமான சந்தோஷத்தாரலாம் நிகழ்ச்சியோடு. அம்மா குழந்தாய் அப்பா செல்லதுரை, மாமி தெய்வானி, மனைவி நிர்மலா தேவி, மகன் பவன்ராஜ், மகள் துஷ்யந்தினி, லிதுர்ஷன், அனைவரும் இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லி வட்டக்கொடையிலிருந்து விமலேந்திரன் வந்திருக்காரு. குட் மார்னிங் தம்பி அப்படின்னு சொல்லி பாலா சசிகலா வந்திருக்காங்க. உற்சாகமான காலநேர வணக்கம் சொல்லி கரோலினா லலிதன் வந்திருக்காங்க. அன்பான காலநேர வணக்கங்களோடு ராஜஸ்வரி ராஜன் இருந்திருக்காங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதில் கெந்த கொள்ளையிலிருந்து ராசமாணிக்கம் ராஜேந்திரன் வந்திருக்காங்க. ஸோ காலை வணக்கம் உங்களுக்கும். இனிய காலநேர வணக்கம் கோயம்புத்தூர் பாலு. இன்றைய நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. மனைவி லதா, மகன் ராஜா இனிவரும் இணைத்துக் கொள்வதா சொல்லியிருக்காரு. சரி, இந்த சந்தோஷமான சந்தோஷச்சாரலிருந்து நான் விடைபெற்று போகும் நேரம் வந்திருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறுவர் உலகம் நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறாரு உங்களுடன் ஜிஆர். சரி, இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்கட்டும். கடைசியாக ஒரு தத்துவத்தோடு முடிச்சிருவோம். அமெரிக்காவுக்கு தேவை ஒபாமா, உங்களுக்கு தேவை உங்கள் அப்பா அம்மாங்கிற மாதிரி பெற்றோர் பேச்சை கேட்டு சந்தோஷமாக இருங்க. இந்த காலையில் நீங்களும் பெற்றோராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா கேட்குற மாதிரி விஷயங்களை பசங்களுக்கு சொல்லுங்கள். இந்த நாள் வந்து சூப்பராக இருக்கட்டும். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு நேரம் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை விடைபெறும் நான் வந்து பிரியமுடன் சங்கர். போயிட்டு வாரே மக்காஸ்.

0: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு, புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் ஆங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: நன்றி சங்கர். நேர்கள் தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது காலை 8:01.

0: வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான காலை பொழுதின் வணக்கங்கள் என்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. உற்சாகமான சுறுசுறுப்பான ஒரு விடுமுறை காலை பொழுதோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சிறுவர் உலகம் கேட்க ஆரம்பிக்க போறீங்க. 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் நீங்க கேட்கலாம். சந்தோஷமா உற்சாகமாக சுறுசுறுப்பாக குடிஸ் எல்லாரும் ரெடியா இருங்க. ஓகே, நீங்களும் கால் பண்ணலாம். 0112125001 கதை போல 0112125101 அழைப்பு ஏற்படுத்தலாம். சந்தோஷம் உற்சாகமா சுறுசுறுப்பாக அந்த விடுமுறை நாள் அப்படிங்கறதுனால வசந்தத்தோடு இணைந்திருங்க. நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்க சிறுவர் உலகம், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது மட்டும் இல்ல, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதெல்லாம் நீங்க எங்கூட ஷேர் பண்ணலாம். சோ வளமையான தொலைபேசி இலக்கங்கள் தான். ஓகே, நல்ல நல்ல பாடல்கள் வரும், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் வரும். நீங்க என்ன பாட்டு படிக்க போறீங்க அப்படிங்கறதையும் நீங்க எங்கூட சேர்ந்து பாட்டு படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஜி ஆருங்களுடன் 10 மணி வரைக்கும் இணைந்திருப்பேன். சூப்பரான பாடல்கள் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். சோ நீங்க கேக்குறீங்க சிறுவர் உலகம், நேரம் காலை 8:08 கொண்டிருக்கிறது. சரி, ஓகே, நீ உங்களுக்கு பிடிச்ச கதைகள், அதே போல நீங்க என்ன இப்படி ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க இல்லையா, இந்த வீக்கெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. இந்த கதையை தான் இன்னைக்கு சிறுவர் உலகத்துல எல்லாம் சொல்ல போறேன், இந்த பாட்டு தான் நான் படிச்சு காட்ட போறேன் அப்படின்லாம் சொல்லிருப்பீங்க. இந்த மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க, எங்கெல்லாம் போனீங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க எங்க கூட ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நானும் சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். இப்ப இல்ல, அடுத்தடுத்து பாட்டுக்கு பிறகு நான் சொல்வதற்கு தயாரா இருக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் காலில் எந்த குடிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வெரி வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க?
1: குட் மார்னிங் அக்கா.
0: குட் மார்னிங் டார்லிங். எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கு. அதிஷ்டா.
0: அதிஷ்டா. ஓகே அதிஷ்டா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: அதிஷ்டா வாலை.
0: ஓகே ஓகே அதிஷ்டா, எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க?
1: 8 மணிக்கு.
0: பரவாயில்ல, டாண்ட லிமிட்டிங் என்ன, நீ கிளாஸ் இருக்கா உங்களுக்கு?
1: இல்ல.
0: சரி ஓகே, அப்ப ஃப்ரீ என்ன? ஓகே, ஃப்ரீ என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இந்த வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க?
1: பாட்டு.
0: ஓகே, பாடி காட்டுங்க.
1: சின்ன சின்ன பந்து சிறுமியாடும் பந்து, வண்ண வண்ண பந்து குட்டி கையால் தட்டினாய், குதித்து ஓடும் பந்து வெட்டி ஓங்கி உதைத்தால் எங்கோ போகும் பந்து. சரியக்கா?
0: ஓகே, அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர், நல்லா இருந்தது. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க அதிஷ்டா?
1: அம்மா, அப்பா, அண்ணா, அக்கா.
0: இந்த விடுமுறை எப்படி என்ஜாய் பண்ண போறீங்க? விளையாட போறீங்களா இல்ல வெளியில எங்கேயும் போறீங்களான்னு சொல்லுங்க பாக்கலாம். எங்க போனீங்க?
1: போர்டிஸ்கெல்லாம் போனோம்.
0: வாவ், சூப்பர். அங்க போயிட்டு என்னெல்லாம் பாத்தீங்க? என்ன சாப்பிட்டீங்க? சூப்பரான ஒரு பாடல் வரும், யாரெல்லாம் இருக்கிறாங்க சொல்லு பாக்கலாம்.
1: அம்மா, அப்பா,
0: ஓகே,
1: அக்கா, அண்ணா.
0: ஓகே, எல்லாருக்கும் பாடல் வருது, நன்றி. சரி ஓகே, அதே போல இன்னொருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? தேஜா. குட் மார்னிங், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். ஓகே, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அப்படியா, விஷ் யூ ஹேப்பி பர்த்டே தேஜா குட்டி. நீண்ட ஆயுளோட நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? ஓகேடா. ஓகே, எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? அம்மா அப்பா எல்லாருமே கிஃப்ட் வாங்கி தந்துட்டாங்களா? என்ன கிஃப்ட் வாங்கி தந்தாங்க? ஓகே ஓகே, எப்போ கேக் வெட்ட போறீங்க? சரி, எத்தனை மணிக்கு?
1: பாட்டி
0: தான் வீட்டு என்ன? ஓகே, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுங்க, போட்டோ பிடிங்க, ஓகே, செலிப்ரேட் பண்ணுங்க, சரியா? ஓகே தேஜா, நீங்க இப்ப என்ன செலவு காட்ட போறீங்க? சரி, சரி, ஓகே ஓகே, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நல்லபடியா உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுங்க. ஓகே, பாய் டார்லிங். அப்படியா, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். கட்டாயம் ஒரு நாளைக்கு வாரம், சரியா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாருக்காவும் பாட்டு கேட்கலாம், ஓகேவா? ஓகேடா, நெக்ஸ்ட் வீக் சந்திக்கலாம், பாய். பாடல் இது ஸ்வாஜி திரைப்படத்துக்காக ரஹ்மான் இசை.

0: நம்ம வசந்த தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. சந்தோஷமா உற்சாகமாக காலை பொழுதோடு பணிந்து கொண்டிருக்கிறோம். நேரம் இப்பொழுது காலை 8:19.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. அறுபது வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோ லீக் ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.
2: வசந்தம் FM இன் சிறுவர் உலகம் வித்யோ ஜிஆர்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் உலகம்.
1: ஓகே, சூப்பரான ஒரு பாடல் வயல் திரைப்படத்துக்காக ஜீவினுடைய செல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க கேட்டிருக்கிறது நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம். நேரம் காலை 8:25 ஆகி கொண்டிருக்கிறது. ஓகே குடிஸ், எழும்பாதவங்களா எழுப்பி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு குட்டிய டீ குடிச்சிட்டு ஓகே ரெடியா எனர்ஜிக்கா இருக்கணும். ஓகே, உற்சாகமா எனர்ஜிக்கா அந்த மார்னிங் வைப வசந்தத்தோடு கிடைந்து என்ஜாய் பண்ணுங்க. இது வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால நீங்க எங்கேயுமே போயிருக்க வாய்ப்பே இல்லை, வீட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணலாம். 10 மணி வரைக்கும் நீங்க வசந்தத்தோடு கிடைந்து சிறுவர் உலகம் கேட்கலாம். 102.6, 102.8 அது மட்டும் இல்லை www.wasanthamfm.il கிட்ட பக்கம் கூட அமைந்து சூப்பரான பாடல்கள் வரும், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த கதை வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கதை. அது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு தவளை வந்துட்டு என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, தப்பாக ஒரு ஆழத்துல குதிச்சிருச்சு, சரியா ஒரு கிணத்துல குதிச்சிருச்சு. அப்போ மேல நிறைய தவளைகள் பார்த்துட்டு இருந்தது. அப்போ அந்த தவளை குதித்த கிணத்துல குதித்த தவளைய பார்த்து மேல பார்த்துட்டு இருந்த எல்லா தவளைகளும் சொல்லியிருந்தது, டே நீ வெளியே வர முடியாது, ரொம்ப ஆழம், விட்டுடு அப்படின்னு சொன்னிச்சு. ஓகே, அப்போ கீழே கிணத்துல குதித்த அந்த தவளை கேட்கல, தாவி தாவி மேலே வரதுக்கு ட்ரை பண்ணது. கீழே விழுந்தது, மறுபடியும் தாவிச்சு மறுபடியும் விழுந்துட்டு. ஓகே, மேலே இருந்த தவளைகள்லாம் பார்த்து வீண் முயற்சி நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்தியிருந்ததுகள். அப்போ அந்த கீழே விழுந்த தவளை நிறுத்தல, கடைசியா ஒரு பெரிய ஒரு தாவி தாவி நின்று வெளியே வந்துட்டுது. அப்போ எல்லா தவளைகளுக்கும், மேலே பார்த்துட்டு இருந்த எல்லா தவளைகளுக்கும் ஆச்சரியம். அப்போ அந்த தவளைய பார்த்து கேக்குது, அந்த தவளைக்கு சொன்னது, அதாவது அப்பதான் புரிஞ்சது, மேல பாத்துட்டு இருந்துச்சு இல்லையா எல்லா தவளைகளும் ஒவ்வொரு கேள்வி கேட்டது. அப்போ அந்த தவளை எந்த ஒரு பதிலும் சொல்லல. அப்போதான் அந்த தவளைகளுக்கு, அந்த கிணத்துல குதிச்சுச்சு இல்லையா அந்த தவளைக்கு காது கேட்காது அப்படிங்கிற விஷயத்த அந்த மேல பாத்துட்டு இருந்த எல்லா தவளைகளும் புரிந்து கொண்டது. அப்போ இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, எல்லாருமே என்ன ஊக்கப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் கிணத்துல விழுந்த தவளை தாவி தாவி மேல வந்தது. அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, குட்டீஸ், நம்ம எக்ஸாம்ல குறைய மார்க்ஸ் எடுத்திருப்போம், ஹை மார்க்ஸ் எடுத்திருப்போம், இல்ல கொஞ்சம் படிப்புல வீக்கா இருப்போம், கிளாஸுக்கு போக மாட்டோம், இப்படிலாம் அடம்பிடிச்சிருப்போம். பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீட்டை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளோட ஃபேமிலியில இருக்கிற எல்லாமே நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் காதுல வாங்காம நம்ம பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணி, நல்லா படிச்சு கிளாஸுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எனர்ஜிக்கா இருக்கும் போது யார கதையும் கேட்காட்டி நம்ம பெஸ்டா 100 மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, நீங்க உங்களுடைய கனவுல ஜெயிக்கலாம். ஓகே, சூப்பரான கதையில இதே மாதிரி நீங்களும் கதை சொல்லலாம். நீங்க கேட்டுட்டீங்கிறது சிறுவர் உலகம். இப்ப எங்க கூட பேசுறதுக்கு சைட்ரின் வந்திருக்கிறார். குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: டீ குடிச்சிட்டீங்களா? அக்காவா?
2: கூடி மக்கள் வாழும் நகரம், அந்தாடிகள் தெரிந்த நகரம், அகன்ற விந்திகள் பறந்த நகரம், பரப்பாக இயங்கும் நகரம், போக்குவரத்தை மிகுந்த நகரம், சுற்றுப்பயணம் நகரம், சுற்றி பார்க்க நல்ல நகரம், தாமரை கோபுரம் எழுந்த நகரம், தடா அரங்கு மலர்ந்த நகரம், துறைமுகம் ஒன்று உள்ள நகரம், துறைமுகம் பதியாகும் நகரம்.
1: சரி, ஓகே, வா வா, சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது. சைடன் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? ஹலோ, இன்னைக்கு உங்களுக்கு விடுமுறை தானே? வீட்டுல இருக்க போறீங்களா, இல்ல வெளியில போறீங்களா, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போறீங்களா, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? வா, சூப்பர், சோசியல் ஒர்க் இல்லையா? ஓகே ஓகே, நல்லபடியா போங்க, நல்லபடியா அந்த ஒர்க் பண்ணுங்க. ஓகே, என்ஜாய் பண்ணுங்க விடுமுறை. ஓகே
2: ஓகே,
1: பாய் சைட்ரன், நம்ம சூப்பரான ஒரு பாட்டு கேட்கலாம். சரி, இதே போல இன்னொரு குடிஸ் வந்திருக்காங்க, அவங்க கூடயும் பேசிட்டு நம்ம பாட்டு கேட்கலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், யார் இது? எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்ன கிரேட் படிக்கிறீங்க?
2: என்ன
1: ஸ்கூல் போறீங்க நீங்க? ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? சரி, ஓகே, இப்ப என்ன சொல்லி காட்ட போறீங்க? ஓகே சொல்லுங்க. சரி, ஓகே, ஓகே, சூப்பர், நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. நீங்க படிச்சு பெரியவனானா டாக்டர் ஆகணும்னு ஆசையா? ஓகே, நல்லா படிக்கணும். ஓகேவா? ஓகே, இப்ப நாங்க பாட்டு கேப்போமா? சரி, ஓகேடா, பாய் டார்லிங். சரி, ஓகே. அவங்க ரொம்ப சுட்டி பொண்ணுல இருந்தனால அவங்க நான் தான் டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. ஆனால் அவங்க லைன்ல சின்ன ஒரு அதாவது காலார் போல அது கிளியர் இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொல்லி முடிச்சுட்டாங்க. சூப்பர், ஓகே, நாங்கள் இப்போ பாட்டு கேட்கலாம். அதுக்கு முதல்ல முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தணும். என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நாளுக்கு நாள் இந்த வீதி விபத்துக்கள் அதிகரித்து கொண்டு தான் போகிறது. எனவே இந்த வீதி விதிமுறைகளை சரியாக கடைபிடித்தால் மட்டும்தான் இந்த வீதி விபத்துக்கள்லேருந்து கொஞ்சமாவது எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எனவே இந்த வீதி விபத்துக்களை விழிப்பூட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டமாக ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் கேம் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து டேக் கேர் வேலை திட்டமாக இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளுக்கும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டாம் கட்டமாக வெற்றிகரமாக. எனவே இந்த மாணவர்களுக்கு தேவையான வீதி விதிமுறைகள் வெளிப்பட்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள் சொல்லிட்டு அதிகமான எக்கச்சக்கமான நிகழ்வுகள் அவங்களுக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே சுயாதீன தொலைக்காட்சி பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற பெயரில் அனுசரி வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க. ITN, அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அனுசரிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பயணங்கள் எப்போதுமே பாதுகாப்பாக ஆரோக்கியமாக அமைய வேண்டும். பாதுகாப்பாக பயணிங்க. வருகிறது இது பாடல் ஆ ஆ இ திரைப்படத்துக்காக விஜய் ஆண்டனியினுடைய இசையில். சூப்பரான ஒரு பாடல். நீங்க கேட்டிருக்கிறது நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

0: அனதுவன் சிஜு அனதுவன் இல்ல வசந்த சிறுவர் உலகம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 8:37.
1: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
2: இது மக்கள் சூடிய மகுடமே.
1: மகுடம் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
6: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
7: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.
8: பாதுகாப்பான பயணத்திற்கு
9: சிறு தொழில்கள் வலுவான பொருளாதாரத்துக்கு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடன் மற்றும் நிதி வசதிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட இந்த நிதி வசதிகள் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
10: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாட்சி.
11: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
12: பிள்ளையார் சுழி போட்டு
11: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரமாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
13: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
14: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
13: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: பேசுறீங்க
1: வீட்டுல
0: என்ன
1: கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க?
0: என்ன
1: சாப்பிட்டீங்க? எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு விடுமுறை தானே உங்களுக்கு? எப்ப ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப நல்லா என்ஜாய் பண்ணீங்க இந்த விடுமுறை?
2: என்ன
1: எங்கெல்லாம் போனீங்க?
2: என்ன
1: சொல்லி காட்ட
2: போறீங்க?
1: நல்லா இருந்தது. ஓகே சூப்பர். யாரெல்லாம் நாம இப்போ பாட்டு கேக்குறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? இன்னொருத்தர் கூட பேசிட்டு பாட்டு கேக்கலாம். ஹலோ, யார் இது? ஸ்ரீ வர்ஷினி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க் யூ டார்லிங். என்ன கிரேட் படிக்கிறீங்க?
3: 5.
1: ஓகே. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
3: சென்னை.
1: ஓகே சூப்பர். எங்க இருந்து பேசுவீங்கன்னு சொன்னீங்க?
3: அபிஷாவளையில.
1: ஓகே சரி, சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க?
3: அக்கா நான் காலேஜ்ல
1: பாஸ் பண்ணிட்டீங்களா? வாவ் வாவ் வாவ் சூப்பர். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறுவர் உலகம் சார்பாக நாங்க விஷ் பண்றோம். ஓகேவா? சரி ஓகே. ஹலோ.
3: அப்பக்குள்ள அந்த குட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி வந்துச்சான். அப்ப அம்மா சொன்னிச்சான், உங்களுக்கெல்லாம் சாப்பாடு நான் தேடிட்டு வரேன், நீங்க பத்தனா வீட்டுல நான் அம்மா வந்து கூப்பிட்டா மட்டும்தான் கதவை திறக்கணும்னு சொன்னிச்சான். அப்ப யாரும் அம்மா ஆடுக்குட்டி வந்து சாப்பாடு தேட
1: போயிருச்சான்.
3: அத ஒரு குள்ளநரி கேட்டுக்கிருந்துச்சான். அந்த குள்ளநரி கேட்டுட்டு நான் அம்மா வந்திருக்கேன்னு சொன்னிச்சான். அப்புறம் நம்பல. அப்புறம் வந்து ஆடுக்குட்டி மாதிரியே அந்த குள்ளநரி வேஷம் போட்டுட்டு குரல் எல்லாம் மாத்திட்டு வந்துச்சான். அப்புறம் நம்பிட்டு ஏழு ஆடுக்குட்டிகள் ஆறு ஆடுக்குட்டிங்க வந்து ஒளிஞ்சிருச்சான். ஆனா கதவை திறந்த ஆடுகுட்டி மட்டும் ஒரு பானைக்குள்ள போயிடுச்சான். அப்புறம் உண்மை அந்த ஆறு ஆடுகுட்டியையும் அந்த குளநரி கண்டுபிடிச்சா, கண்டுபிடிச்சு சாப்பிட்டுருச்சு. அப்புறம் அவங்க அம்மா உண்மையான அம்மா வந்தாங்களாம். வந்து அந்த ஒரு ஆடுகுட்டியா மட்டும்தான் கண்டாங்களாம். அந்த ஒரு ஆடுகுட்டி கிட்ட கேட்டாங்களாம், மத்த உங்க தங்கச்சி தம்பி மருங்கெல்லாம் எங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த ஆடுகுட்டி சொன்னிச்சா, ஒரு குள்ளநாரி வந்து நம்ம தங்கச்சி தம்பி எல்லாம் சாப்பிட்டுச்சுன்னு சொன்னிச்சான். அப்புறம் அந்த குள்ளநாரிய தேடிக்கிட்டு போனாங்களாம். ஒரு அந்த குள்ளநாரிய ஆத்தக்கரையில படுத்து தெரிஞ்சான். அந்த குள்ளநாரி சாப்பிட்டுச்சு தானே, அதனால அந்த பெரிய ஆடுகுட்டி அந்த குள்ளநாரிய வயித்த கிழிச்சு எடுத்துருச்சான்.
1: சரி, ஓகே ஓகே, சூப்பர் சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது உங்களோட கதை, ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம பாட்டு கேட்கலாம், நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்
3: பாய் அக்கா.
1: ஓகே.
4: யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட எங்க வந்து யாராண்ட வெச்சிக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அச்சனை.

0: நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வா திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: இது வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக சிறப்பிக்க ஆரம்பிக்கும் சார் பாடலாசிரியர் மு மேத்தா ஒலிக்கும் பாடல் இது ரெட்டை வால் குருவி திரைப்படத்துக்காக இளையராஜாவினுடைய இசையில். இதை நாள் முழுக்க எக்கச்சக்கமான பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம்
1: சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அடுத்த மணி தலத்தோட சுவராணிந்திருக்கலாம். நான் ஜி ஆர் நெருமி பொழுது காலை 9 மணி டாட்

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக லெட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த விலை குறைப்பானது இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதாக லெட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 12.5 கிலோகிராம் இடையுடைய வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 100 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தை தொடர்ந்து 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 4,365 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேநேரம் 5 கிலோகிராம் இடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 42 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1,750 ரூபாவாக காணப்படுகின்றது. மேலும் 2.3 கிலோகிராம் இடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 815 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய தினம் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதற்கமைய ஓவா, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், பொலன்னறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணியின் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சிக்கான சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
2: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: சென்னையில் தற்போது புதுவித வைரஸ் காய்ச்சல் ஒன்று வேகமாக பரவி வருவதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையின் சீதோஷ நிலை அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏப்ரல் மே மாதங்களைப் போன்று பிற்பகல் வேளையிலும் அதிகமான உஷ்ணநிலை காணப்படுகிறது. அதே நேரத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகாலை நேரத்திலும் மழைக்காலம் நிலவுகிறது. இவ்வாறான காலநிலை மாற்றம் நிலவி வருகின்ற நிலையில் பொதுமக்கள் கடுமையான காய்ச்சலினால் அவதிப்படுவதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைவலி, தொண்டை கரகரப்பு, இருமல், சளி, தொடர் தும்மல் போன்ற பாதிப்புகளினால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த காய்ச்சல் காரணமாக பாடசாலை மற்றும் கல்லூரி மாணவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்தை நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த நடை.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்துக் கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: செல்லக்குட்டி தங்க கட்டி இரு வசந்தத்தின் சிறுவ

பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. சோ கால் பண்ணுங்க 0312 2755 0013 கதை பிற 0312 2755 1111 காலை பயன்படுத்தலாம் பேசலாம் குடிஸ். ஓகே 10 மணி வரைக்கும் நீங்க சிறுவர் உலகம் கேட்கலாம் ஜிஆருடன் இணைந்து. 9:13 கொண்டிருக்கிறது. இப்போ நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு கதை சொல்ல போறேன். என்ன கதை அப்படின்னு சொல்லி சொன்னா, பேராசைப்பட்ட ஒரு கரடி. என்ன நடந்துச்சு அந்த கரடிக்கு அப்படின்னு சொல்லி இந்த கதையூடாக நீங்க கேட்கலாம். ஒரு கரடிக்கு வந்து தேன் ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, உயரமான மரத்துல பெரிய ஒரு தேன் கூடு இருந்ததை பார்த்தது கரடி. அந்த தேனை எப்படியாவது அடைஞ்சிடலாம், எல்லா தேனையும் நானே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி பேராசைப்பட்டுட்டு அந்த கரடி ஆசைய ஏறியது அந்த மரத்தை நோக்கி. ஓகே, அப்போ என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, ஒரு அந்த மொத்த தேனியை நானே சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தேனீக்கிட்ட நெருங்கும் போது, தேனீக்கள் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா தேனையும் கரடி சாப்பிட வருது அப்படின்னு சொல்லிட்டு தேனீக்கள் ரொம்ப கோபமாப்பட்டு கரடியை தாக்கியது. அப்போ கரடி என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, வலி தாங்க முடியாம கீழே விழுந்தது. கீழே விழுந்த உடனே வந்து கொஞ்சம் கூட அதுக்கு தேன் கிடைக்கல, உடம்பு முழுக்க வலி, காயத்துடன் எழுந்து அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் போது நரி கேட்டது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு கரடி சொன்னது, கொஞ்சமா கேட்டு வாங்கியிருந்தா கிடைச்சிருக்கு, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எடுக்க போய் எதுவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னிச்சு. அப்போதான் அதுக்கு விளங்கிச்சு, பேராசைப்பட்டுட்டு அப்படின்ச்சு. அப்போ நம்ம எல்லாத்தையும் அடையணும், எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி பேராசைப்படாம, நமக்கு பிடிச்ச சின்ன விஷயத்த இருந்தாலும் சரி, ஒரு குட்டியாக இருந்தாலும் சரி, நல்லா நாங்கள் படிச்சு, ஓகே, எல்லா அதை படிக்கணும், இதை படிக்கணும், நான் டாக்டராக வரணும், இன்ஜினியராக வரணும், லாயராக வரணும் அப்படின்னுலாம் ஆசைப்படாம, டாக்டராக வரணுமா அதை நோக்கி நாங்கள் படிக்கணும், லாயராக வரணுமா அதை நோக்கி படிக்கணும், டீச்சராக வரணுமா அதை நோக்கி படிக்கணும். அப்படி நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசையை நோக்கி நாங்கள் படிக்கும்போது தான் நம்ம உயர்வாக வருவோம். ஓகே, சூப்பர் குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச கதைகள்லாம் எனக்கு கூட சொல்லலாம், அழைப்பேற்படுத்துங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது சிறுவர் உலகம். நாம இப்போ சூப்பரான ஒரு பாடலை கேட்டுட்டு மறுபடியும் பண்ணியிருக்கலாம்.

0: எஃப்எம்மின் சிறுவர் உலகம் வித் ஜிஆர்.
1: சிறுவர் உலகம் கேட்டுட்டீங்க, நம்ம வசந்தத்தோடு சந்தோஷமா காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. 10 மணி வரைக்கும் சிறுவர் உலகம் கேட்கலாம். இப்ப நாவலப்பட்டியிலிருந்து தக்ஷாயினி வந்திருக்கிறாங்க எங்க கூட பேசுறதுக்கு. குட் மார்னிங்.
2: குட் மார்னிங் அக்கா.
1: ஓகே ஓகே ஓகே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன், தேங்க்யூ. டீ குடிச்சிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? டீ மட்டும் தான் குடிச்சீங்க. சொல்லுங்க, என்ன டைம் எழும்பினீங்க நீங்க? ஓகே, அப்ப ரொம்ப பசிக்குமே, பசிக்கலையா? நல்ல பிள்ளை. அப்ப என்ன கிரேட் படிக்கிறீங்க? வாவ், சூப்பர் பெரிய பொண்ணு. அப்ப சரி, சொல்லுங்க என்ன சொல்லி காட்ட போறீங்க?
2: ஓடி வாடு பாட்டு படிக்க போறீங்க?
1: பாடி காட்டுங்க. எல்லாருக்காகவும் நம்ம பாட்டு கேட்கலாம். ஓகேவா? ஓகேடா, பாய். சரி ஓகே, இதே போதுல நீங்களும் கால் பண்ணுங்க குட்டீஸ். ஓகே, பேசலாம். உங்க வசந்தத்தோடு கிடைந்த சிறுவர் உலகம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கால் பண்ணுங்க, அதே தொலைபேசி இலக்கங்கள் தான் 0111-2775-00. அதே போல 0111-2775-111 க்கு அழைப்பு ஏற்படுத்தலாம், பேசலாம். அயன் திரைப்படத்துக்காக பாடல் வருகிறது.

0: நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் காலை 9:27.
1: 102.6 102.8 காற்றலையில்

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
6: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
7: பிள்ளையார் சுழி போட்டு
6: இம்மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐயர் சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
5: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
6: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: ஓகே, காவலன் திரைப்படத்துக்காக பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சூப்பரான ஒரு பாடல் இல்லையா, வித்யாசாகரனுடைய இசையில் நீங்க கேட்டிருக்கிறது. நம்ம வசந்ததின் சிறுவர் உலகம் இப்போ கூட பேசுறதுக்கு ரெதிக்ஷன் வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஹலோ,
1: ஹலோ,
0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: என்ன கிரேட் படிக்கிறீங்க?
1: கிரேட்
0: 3. கிரேட் 3. சின்ன பொண்ணு இல்லையா? வீட்டுல அக்கா அண்ணா எல்லாரும் இருக்கிறாங்களா இல்ல நீங்க தானா ஃபர்ஸ்ட்? அப்ப ஓகே, நீங்க செல்ல பிள்ளை தான். என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். இப்ப என்ன சொல்லி காட்ட போறீங்க? பாட்டு பாடி காட்டு. நீங்க படிச்சு பெரிய ஆள் ஆகி என்னவா வரும்னு ஆசைப்படுறீங்க? வாவ், சூப்பர். வாழ்த்துக்கள், நல்லா படிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு 7 ஸ்கூல் ஸ்டார்ட். ஏழாம் தகுதியா ஸ்டார்ட் ஆகுது? சரி, ஓகே ஓகே, நம்ம எல்லாருக்காவும் பாட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, பாய்
1: பாய்.
0: சரி ஓகே. அவங்க ரொம்ப குட்டி பொண்ணால அவங்க வந்துட்டு நல்லா படிச்சிருந்தாங்க. ஓகே, அவங்களுக்காக, அவங்க கேட்டவங்களுக்காக, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் இப்போ ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாம். 102.6 102.8 நம்ம வசந்தத்தின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நேரம் காலை 9:38 ஆகிக்கொண்டிருக்கிறது.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது உங்கள் வசந்தத்தின் சிறுவர் உலகம்.

0: இசை உலகின் நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிறுவர் உலகம்
2: 102.6 102.8 நம்ம வசதியின் சிறுவர் உலகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த மனிதர்கள் முக்கியமான ஒரு விஷயம் நினைவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஓகே, நிறைய ஒரு விடுமுறை கிடைச்சிருக்கு குடிஸ் எல்லாருக்கும். அப்போ பிளான் பண்ணி ட்ரிப் போகணும், இல்லை வெளியிடங்களுக்கு போகணும், இல்லை அம்மா அம்மாட வீட்டை போகணும், இல்லை தூரத்தில் இருக்கிறவங்க சொந்த பந்த வீட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஸோ குடிஸ் எல்லாரையும் சேர்த்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து வாகனத்தில் ட்ராவல் பண்ணுவோம் இல்லையா. அப்போ உரிய நேரத்துக்கு போகணும், 8 மணிக்கு போகணும்னு சொன்னால் நாங்கள் 8 மணிக்கே வெளியிடும் போது தான் அவசரமாக ரொம்ப வேகமாக நாங்கள் ட்ராவல் பண்ணும். அதனால தான் இந்த அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படுகிறது. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னா முன்கூட்டி நாங்கள் பிளான் பண்ணி அதுக்கான சரியாக இருக்கிறதா, எங்களுடைய வாகனம் எல்லாம் சரியா இருக்கிறதா, நாங்கள் முன்கூட்டி போகணும், இத்தனை மணிக்கு போய் சேரணும்னா அந்த இடத்துக்கு எத்தனை மணிக்கு இங்கிருந்து கிளம்பணும் அப்படிங்கறதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டு நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஆரோக்கியமாக பாதுகாப்பாக நாங்கள் பயணிக்க முடியும். எனவே இந்த வீதி விதிமுறைகளை நாங்கள் சரியாக கடைபிடிக்க வேண்டும். இந்த வீதி விதிமுறைகள் சரியாக தெரியாவிட்டால் தான் அதிகமான வீதி விபத்துக்கள் ஏற்படுகிறது. எனவே இந்த எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு விழிப்பூட்டும் நிகழ்ச்சி திட்டமாகத்தான் ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் டேக் கேர் வேலை திட்டம் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளில் இருக்கின்ற மாணவர்களுக்கு விழிப்பூட்டும் நிகழ்ச்சி திட்டமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் அப்படிங்கிறதுனால அனுசனை வழங்கிக் கொண்டிருக்கிறாங்க ITN, அதே போல வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அனுசனைகளுடன் இந்த நிகழ்ச்சி திட்டங்கள் இடம்பெறுகிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் எப்போதுமே பாதுகாப்பாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யாரு எந்த குடிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ
2: ஹலோ வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யார் இது?
3: கவின்யா.
2: கவின்யா, எங்கிருந்து பேசுறீங்க?
3: புலக்கோபிடியா.
2: ஓகே, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஓகே, என்ன கிரேட் படிக்கிறீங்க?
3: 2.
2: வாவ், ஓகே ஓகே. ஸ்கூல்ல பேர் என்ன?
3: ஸ்ரீ கணேஷா.
2: ஓகே, இப்போ என்ன சொல்லி காட்ட போறீங்க?
3: பெற்றன மர குற்றம் பார்க்கில் சுத்தம் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை.
2: ஓகே,
3: தாயே திரண்டு எந்தோரி கோவிலும் இல்லை திரைக்கடலோடியும் திரவியம் தேடி மருந்தே ஆயிலும் விருந்தோடு உண் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் மூத்தோர் சொன்ன வார்த்தைகள் அமிர்தம். நன்றி.
2: வா வா, சூப்பரா சொல்லி இருந்தீங்க, நல்லா இருந்தது. ஓகே, அடுத்த முறை மீட் பண்ணலாம். ஓகேவா? ஓகேடா, நம்ம பாட்டு கேக்கலாம். யாரெல்லாம் இருக்கறாங்க?
3: அம்மா, அண்ணா, அக்கா, அப்பா.
2: ஓகே, நன்றி, பாய்.
3: பாட்டு எல்லாம் இருக்காங்க.
2: ஓகே, எல்லாருக்காவும் வருகிறது பாடல். நன்றி, பாய்.

ஓகே, அடுத்த ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். தொடர்ந்தும் நீங்க டாப் சாட் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் சிவானி இணைந்திருப்பாங்க. என்னை நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்புக்கு டேஸ்களும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டே டூன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: வழங்கியது.
1: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ இலக்ட்ரிக் த்ரீ வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.

0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டில் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மின்தடை ஏற்படும் என பரவி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என எரிசக்தி அமைச்சர் அனுர கருணா திலக் தெரிவித்துள்ளார். லக் விஜய மின் உற்பத்தி நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எவ்வித தடையுமின்றி தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை துறையில் புதிய முன்னேற்றமாக வாட்ஸ்அப் மூலம் நேரடியாக பில்களை செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேறு செயலிகளுக்கு செல்லாமல் வாட்ஸ்அப் செயலிக்குள்ளேயே மின்சாரம், நீர், எரிவாயு, காப்புறுதி, கடன் அட்டை மற்றும் கடன் தவணை உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை செலுத்த முடியும். இந்தியாவின் பாரத் கனெக்ட் அல்லது BBPS வலையமைப்புடன் இணைந்து இந்த சேவை வழங்கப்படுவதுடன் 30 வகையான சேவைகளில் 22,700 அதிகமான பில் வழங்குநர்களின் கட்டணங்களை வாட்ஸ்அப் ஊடாக செலுத்தும் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
4: நிமிர்ந்த நடை

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

எல்லோருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். சனிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே இசை ரசிகர்களுக்கு ஒரு தனி எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இந்த நேரத்துல நம்ம ஃபேவரட் பாடல்கள் எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு போட்டி போட போகுது. ஆமாங்க, இது சாதாரண பாடல்கள் கேட்கிற நேரம் இல்ல, இது நம்ம டாப் சேட் நிகழ்ச்சி. 102.6 102.8 அலைவரிசை சந்தோஷமாக ஒரு மணி வரைக்கும் இன்றைய நாள் நாங்க அப்படியே டாப் சேட் நிகழ்ச்சியோடு இருந்துக்க போறோம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா மொத்தம் 15 பாடல்கள் போட்டி போட போகுது. ஆனா இந்த 15 பாடல்கள் இருந்தும் கடைசியில ஒரு பாடல் மட்டும்தான் இந்த வாரத்தோட நம்பர் 1 இடத்தை பிடிக்க போகுது. எந்த பாடல் இந்த வாரம் களத்துல இருக்குது, எந்த பாடல் முன்னேற போகுது, எந்த பாடல் டாப் 5 குள்ள வரப்போகுது, அதை விட ரொம்ப முக்கியமா இந்த வாரத்தோட நம்பர் 1 பாடல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான டாப் சாட் நிகழ்ச்சியா இருக்க போகுது. என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்க, என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுமா இருந்தா தொடர்ச்சியா இந்த பாடல் தொடர்ந்து இணைந்திருங்க. எந்தெந்த பாடல்கள் போட்டி போட போகுது, எந்தெந்த காலக்கெடுதல இருந்து வெளிவந்த பாடல்கள் போட்டி போட போகுது, அது மட்டும் இல்லாம அந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் பாடல்கள் இருக்குதா அப்படின்றதுலாம் இன்னும் கொஞ்சம் இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போறோம். தொடர்ச்சியா இருக்கலாம் இது நிகழ்ச்சி. நான் உங்கள் ஜோடி திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமானின் இசையில் தொடர்ச்சியாக இருந்துக்கலாம் இது டாப் சேட்.

என்னென்ன பாடல்கள் இருக்குது?

This week, number 15.

0: வசந்த காட்டளையில் டாப் சாட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் கலை 10 மணி கடந்த 25 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம் வேலமணி.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிப்பும் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0-76-76-70-76.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
4: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
5: பிள்ளையார் சுழி போட்டு
4: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
1: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலு, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
6: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கு 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
0: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம் 102.6 102.8.
7: This week number 14.
8: இந்த வாரம் 14வது இடத்துல இருக்கும் இந்த பாடல் கண்டு கொண்டேன் திரைப்படத்துக்காக இசை புயல் ரகுமானின் இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் சங்கன் மகாதேவன் பாடுகின்ற ஒரு சூப்பரான பாடல் வைரமுத்து அவர்களோட வரிகள்ல வந்திருந்தது. இந்த பாடலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு யோசிக்கிங்க, பிரம்மிட்கல் இருக்கு இல்லையா, அதோட பின்னணியில தான் இந்த பாடல் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பாடலுக்காக சங்கர் மகாதேவனுக்கு தேசிய விருதும் கிடைச்சிருக்குது. இவ்வளவு வருடங்கள் ஆனாலும் இந்த பாட்டோட ஃப்ரெஷ்னஸ் மட்டும் இன்னுமே குறையல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 14வது இடம்.

0: ஒவ்வொரு பாடல்களும் நான் தான் முதலிடம் அப்படின்ற மாதிரி முந்திக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறது. நீங்களும் ஏற்படுத்தி உங்கள் மனதுக்கு பிடித்தமான முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் உங்களோட தெரிவில் இருக்கணுமா இருந்தா இடத்துல ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக எனக்கு எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற ஒரு பாடல் தான் இந்த வாரம் டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 13வது இடத்தை தட்டி செல்ல போகிறது. இசை புயலியா ரகுமான் இசையில பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் பல்லவி குரல்ல வைரமுத்து வரிகள்ல வந்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல செம ஹிட்டான பாடல்கள்ல ஹிட்டான காதல் பாடல்கள்ல ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். குறிப்பா இந்த ஜென்ரேஷன்ல இப்போ ரீசன்ட் டைம்ல கூட அதிகமா ட்ரெண்ட் ஆகி கொண்டிருந்த ஒரு பாடல் கூட சொல்லலாம் இந்த பாடல். அப்படி இருக்கும் போது குறிப்பா இந்த பாடலோட இசையும் பாடலோட நீளமும் கூட இந்த பாடலுக்கு ஒரு தனி அனுபவம் மாதிரி இருக்கும் தான் சொல்லும். இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 13வது இடத்தை பிடித்துக் கொண்ட பாடல் இது ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக.
1: This week number 13.

பாடல்கள் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் என்ன, முதல் ஐந்து இடங்களை பிடிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதை நான் நிகழ்ச்சியா சேர்த்துக் கொண்டு பயணம் காது கொண்டே இருக்கிறேன். இப்ப நாங்க இந்த வாரம் டாப் சாட் நிகழ்ச்சியில் போட்டி போடுகின்ற அந்த பாடல்களை ஒரு முறை கேட்டுட்டு வரலாம்.

0: என்ன சொல்ல போகிறாய் ஜீன்ஸ் திரைப்படத்துக்காக எனக்கு எனக்கா போன்ற பாடல்கள் வந்து நிகழ்ச்சி வந்து நீக்கப்பட்டிருக்குது. அதாவது பாடல் ஒழித்து ஓய்ந்திருக்குது. நிமிச்சம் இருக்கிற பாடல்கள் முதல் 5 விடங்கள் படிக்க போற பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்ல போறீங்க. இப்ப நம்ம பேசுறதுக்காக ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம் பாடல்கள் முதல் 5 இடங்கள் பிடிக்க போற பாடல் அப்படி இல்லன்னு முதல் இடத்துல பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
1: பார்வை ஒன்று போகி கொண்டது திரும்ப திரும்ப பார்த்தேன் அந்த பாட்டும் மற்ற டெலிபோன் மணி போல் சிரிப்பு வரியலா மற்றது ஒரு பொய்யா சொல் கண்ணு மற்றது வெள்ளிலவே வெள்ளியில அந்த பாட்டும் வெள்ளிய மடிய பந்தலை.
0: சரி ஓகே, மொத்தம் 5 பாடல்கள் அப்படியே நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பாடல்களை நீங்களும் தரவரிசைப்படுத்தலாம். இப்ப நாங்க இந்த வாரம் 12 இடத்தை பிடித்துக் கொண்டு பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேற லெவல் பாடல் கூட சொல்லலாம். தொட்டால் பூமலரும் திரைப்படத்துக்காக அரபு நாடு யுவன் சங்கராஜோட இசையில அரிசரன் மற்றும் யுவன் சங்கராஜா குரல்ல வந்த பாடல். ரொம்பவே இனிமையான ஒரு பாடல். கவிஞர் வாலி வரிகள்ல வந்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா வெளியான போவே நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற பாடல் கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக இப்ப இருக்க ஜென்ரேஷன் வரைக்குமே இந்த பாடல் வந்து அதிகமானவர்கள் வந்து விரும்பி கேட்கிற ஒரு பாடல் கூட சொல்லலாம். இந்த பாடலை எப்போ கேட்டாலும் சரி, யுவன் சங்கராஜோட அந்த மியூசிக் ஃபீலா இருக்கட்டும், அந்த குரலா இருக்கட்டும், நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இந்த வாரம் நம்ம டாப் சேர்ட் நிகழ்ச்சியில் 12th இடத்தை பிடித்துக் கொண்ட பாடல் இது தொட்டால் பூமலரும் திரைப்படத்துக்காக.
2: This week number 12.

0: நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் கலை 10 மணி கடந்த 51 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8 City Hardware and Stores.
2: முதற்தர நிப்பன் சீமெந்து விநியோகஸ்தர்கள். இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 0767 76 70 776. நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
3: இது பொல்லாத உலகம், நீ ரொம்ப ஷார்ப்பாயிரு.
1: 102.6 102.8.
4: This week number 11.
0: இந்த வாரம் டாப் சேர் நிகழ்ச்சியில் 11வது இடத்தை பிடித்துக் கொண்டு பாடுறது காதல் மன்னன் திரைப்படத்துக்காக உன்னை பார்த்த பின்பு. பரத்வாஜ் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வைரமுத்து வரிகள்ல வந்த இந்த பாடல் எத்தனை வருடம் கழித்து கேட்டாலும் அந்த ஃபீல் காதல் கொஞ்சம் கூட குறையவே இல்லைன்னு சொல்லணும். சில பாடல்களுக்கு வயசே ஆகாது இல்லையா, இதுவும் இப்படித்தான். இந்த வாரம் நம்ம டாப் சேர் நிகழ்ச்சியில் 11வது இடம் உன்னை பார்த்த பின்பு.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: மிகிந்தலை மகா கனதராவ குளக்கரையில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பொதியொன்றிலிருந்து T56 ரக துப்பாக்கி, அதற்கு பயன்படுத்தப்படும் 4 மெகசின் தோட்டாக்கள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த இடத்தில் சந்தேகத்திற்கிடமான பொதியொன்று இருப்பதாக கிடைத்த தகவலுக்கு அமைய மிகிந்தல போலீஸ் அதிகாரிகள் தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்ததன் விளைவாகவே குறித்த பொதி கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்த நபர் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை எனவும் மிகிந்தலை போலீசார் தெரிவித்தனர். திவுல்வெவ வெலிகொல்லேவ வீதியில் ரம்புவெல குளக்கரையின் மீது பயணித்துக் கொண்டிருந்த உழவு இயந்திரம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குளக்கரையில் கட்டப்பட்டிருந்த மாடொன்றை காப்பாற்ற முயன்றபோது உழவு இயந்திரம் கட்டுப்பாட்டை இழந்து குளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த உழவு இயந்திர சாரதி உட்பட அதில் பயணித்த மூவர் கஹட்டகஸ்திகளிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இளைஞர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஆப்பிரிக்க கண்டத்தின் உண்மையான நிலப்பரப்பை துல்லியமாக பிரதிபலிக்கும் வகையில் உலக வரைபடத்தை திருத்துவதற்கான தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு ஆப்பிரிக்க ஒன்றிய உறுப்பு நாடுகள் உள்ளிட்ட 164 நாடுகள் ஆதரவளித்துள்ளன. பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவளித்த நிலையில் அமெரிக்கா மாத்திரம் எதிராக வாக்களித்துள்ளது. மேலும் 6 நாடுகள் வாக்களிப்பிலிருந்து விலகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன் மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
2: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: நிமிர்ந்த நடை.

0: ஆரம்பம் நம்ம ரசிக்க வைத்த சூப்பர் ஹிட்டான பாடல் தான் நிகழ்ச்சி வந்து போட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆறு பாடல்கள் அப்படியே நிகழ்ச்சி அரங்கத்து சென்றது. கடைசியாக ஒழித்து இந்த பாடல் பாய்ஸ் திரைப்படத்துக்காக இசை புயலியாக கொண்ட இசையில கார்த்திக் மற்றும் சித்ரா சிவராமன் குரல்ல கபிலன் வரிகள்ல வந்த இந்த பாடல் வந்து எந்த காலத்திலயுமே ரொம்பவுமே கேட்கக்கூடிய ஒரு பாடல் கூட சொல்லலாம். இந்த பாடல் வந்து வெளிவந்த பிறகு பாத்தீங்கன்னா அந்த 2K ஃபீல் வந்து அப்படியே இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த காலத்துல அந்த டைம்ல வெளிவந்த பாடல் அந்த டைம்ல வெளிவரும் போது இந்த பாடல் வந்து அந்த அந்த கென்ஸுக்கு வந்து ரொம்பவே ஒரு செம ட்ரீட்டான பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நாங்க இந்த வாரம் வந்து மீதம் இருக்க போகிற பாடல்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். மோனிஷா என் மோனிஷா திரைப்படத்துக்காக காதல் தேடி மற்றும் ஜோடி திரைப்படத்துக்காக ஒரு பொய்யாவது சொல் கண்ணே அதே போல பூவை உனக்காக திரைப்படத்துக்காக சொல்லாமலை யாழ்ப்பாணத்து அரசு திரைப்படத்துக்காக மல்லிகை மல்லிகை பந்தலே என்ற பாடலும் அதே போன்று சொக்கத்தங்கம் திரைப்படத்துக்காக என்ன நினைச்ச என்ற பாடலும் பார்வை ஒன்றை போதுமை திரைப்படத்துக்காக திரும்ப திரும்ப பார்த்து பாடலும் இந்தியன் திரைப்படத்துக்காக டெலிபோன் மணிபோல் திரைப்பட பாடலும் மஜ்னு திரைப்படத்துக்காக முதல் கனவே பாடலும் வெண்ணிலவே வெண்ணிலவே என்று மின்சார கனவு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடலும் மொத்தமாக மீதம் இருக்கிற இந்த பாடல முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்றத நீங்க வாட் பண்ண போறீங்க. கால்பனிங் மக்களை 0712-775-0312 அதே போல 0712-775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று வசனமிக்க முடியும் உத்தியபூர்வமான பேஸ்புக் பக்கமா போனீங்கன்னா டாப் சாட் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் ஒன்று போடப்பட்டிருக்கும். அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா இந்த வாரம் போட்டியிடுகின்ற பாடல்கள் எல்லாமே அப்படியே தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. முதல் 5 இடங்களை பிடிக்க போற பாடல்கள் நீங்களும் அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. இப்ப நாங்க இந்த வாரம் 9வது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க போறோம்.
1: This week, number 9.
0: இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 9வது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடுறது மோனிஷா என் மோனாலிஷா திரைப்படத்துக்காக காதல் தேடி. டி ராஜேந்திரன் இசையில் SP பாலசுப்ரமணியம் குரல்ல வந்த இந்த பாடல் SP-யோட குரல்ல ரசிக்கிறவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் 9வது இடம் காதல் தேடி.

0: 102.6 அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுத்தி வரம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக, தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குலதெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம் பேசுகிறது.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-7676.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு
4: பிரைடெக்ஸ் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக்ஸ் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் சீல் கோட்.
5: நேர்மையான நாடு கடந்த 2 ஆண்டுகளில் லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான 1000 முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு தராதரம் பாராமல் சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. ஊழல்வாதிகளுக்கு எதிராக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு தண்டனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அதிகாரத்துக்கும் செல்வத்துக்கும் தலை வணங்காமல் சட்டத்தின் ஆட்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவே நமது எதிர்பார்ப்பு, இதுவே நமது மக்களின் தீர்ப்பு, இதுவே நமக்கு தேவையான நேர்மையான நாடு.
6: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாட்சி.
7: மக்கள் சூடிய
8: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
9: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் உங்கள் வசந்தம் 102.8.
10: This week, number 8.
11: இந்த வாரம் டாப் சார்ட் நிகழ்ச்சியில் 8வது இடத்துல இருக்கிற பாடல் ஜோடி திரைப்படத்துக்காக ஒரு பொய்யாவது சொல்கண்ணி. இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையில் ஹரிஹரன் குரல்ல வைரமுத்து வரிகள் வந்த இந்த பாடல் காதலோட ஏக்கம் எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொல்லும் ஒரு இனிமையான பாடல் கூட சொல்லலாம். இந்த பாடல் வந்த காலத்துல இருந்தவங்களுக்கும் இப்ப புதுசா கேட்கிறவங்களுக்கும் கூட கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு இனிமையான இசையும் குரலும் கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டப் சாட் நிகழ்ச்சியில் 8வது இடத்தை பெற்றுக்கொண்ட பாடல் இது ஒரு பொய்யாவது சொல்கண்ணி.

0: அனைவருக்கும் காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஜோடி திரைப்படத்துக்காக ஒரு பொய்யாவசல் கண்ணி அந்த பாடல் ஒழித்து ஓய்ந்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதே ரத்தனம் ரொம்ப நன்றி. இதே ரத்தனம் உங்களுடைய வாக்குக்கு. அதே போல காத்தன்கோடிலிருந்து எம்ஐ சஃப்ரா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சுவாசமே சுவாசமே என்ன சொல்ல போகிறாய் காதல் தேடி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பாடல்களை தெரிவு செய்திருக்கிறாங்க. அந்த மூன்று பாடலும் முதல் ஐந்து இடங்களுக்கு வரல. சரி, ஓகே, தொடர்ச்சியாக இணைந்திருக்கலாம். அடுத்த வாரம் அந்த பாடல் முதல் ஐந்து இடங்களுக்கு வருதா அப்படின்றத நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவே இனிமையான வணக்கங்களோடு கருங்காலச்சோழந்து மில்டன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோட நுகைக்கோடிலிருந்து குமார் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அவருடைய தேர்வில் ஒரு பொய்யாவது சொல் கண்ணி என்ன நினைச்சு, அதே போல வெண்ணிலவே வெண்ணிலவே இந்த பாடல் தான் முதல் ஐந்து இடங்களுக்குள்ள வரும் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருந்தாரு. அவர் தெரிவில் வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் மாதிரி தான் இருக்கு. ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த வாரம் டாப் சேட் நிகழ்ச்சியில் ஏழாவது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடல் என்ன அப்படின்னு தான் கேட்க போறோம். இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, போகை உனக்காக திரைப்படத்தில் இருந்து சொல்லாமலே யார் பாருது. இந்த வாரம் ஏழாவது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடல் இசை ராஜ்குமார் இசையில் பி ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜாதா குரல்ல பாடியிருப்பாங்க. பழனி பாரதியோட வரிகளில் வந்த இந்த பாடல் 90s மெலடியே ரொம்பவுமே ஒரு வேற லெவல் ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் கூட சொல்லலாம். பூவே உனக்காக திரைப்படம் வந்து விஜயோட வந்து ஒரு மறக்க முடியாத திரைப்படம் கூட. அந்த பாடல் வெளிவந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச பாடல் கூட சொல்லலாம். இப்போ நாங்கள் இந்த வாரம் ஏழாவது பிடித்துக்கொண்ட பாடல் இது பூவே உனக்காக திரைப்படத்துக்காக.
1: This week, number 7.

0: வணக்கம் மெலடி ரசிகர்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு பாடல் கூட சொல்லலாம். இந்த வாரம் ஆறாவது இடம். அடுத்த வாரம் இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வரப்போகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக இந்த டாப் சேட் நிகழ்ச்சி கூட பேசிருக்கிறது உங்கள் ஸ்ரீமானி. இந்த வாரம் ஆறாவது இடம் அரசு திரைப்படத்துக்காக.
1: This week, number 6.

0: மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரல் வந்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மெலடி கேட்டுக்கிட்டே இருக்காம போல இருக்கும். அதே போல கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த பாடல் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேருக்கு தோணும் இல்லையா. இந்த வாரம் நம்ம டாப் சாட் நியூஸ்ல ஐந்தாவது இடத்தை பெற்று வர பாடல் இது சொக்க தங்கம் தரப்பதுக்காக.
1: This week number 5.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
5: பிள்ளையார் சுழி போட்டு
4: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
6: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை
7: சேஷினி ஜுவல்லரி எஸ்பிஎஸ் கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
8: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகள் எல்லாம் முதல் தர

102.6 This week number 4 இந்த வாரம் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய பாடல் பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்துக்காக பரணி இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அரணி குரலில் ப விஜய் அவர்களுடைய வரிகளில் வந்த ஒரு இனிமையான பாடல். பாடல் வெளியான காலத்துல நல்ல வரவேற்பு பெற்ற பாடல் கூட சொல்லலாம். குறிப்பா அந்த மெலடி நம்ம எல்லோருடைய மனதங்களையுமே நேரடியாக இணைக்கூடிய மாதிரி இருக்கும், நிறைய நினைவுகளை தூண்டக்கூடிய மையம் இருக்கும். இந்த வாரம் டாப் சார்ட் நிகழ்ச்சியில் திரும்ப திரும்ப நான்காவது இடம்.

0: உங்களிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: நாட்டில் மின்தடை ஏற்படும் என்ற செய்தி உண்மைக்கு புறம்பானது என்கிறார் எரிசக்தி அமைச்சர். பம்பலப்பிட்டி முதல் தேஹிவளை வரையான கடலோர பகுதியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்ற நடவடிக்கை. லிட்டரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைப்பு. ஓமானில் உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்பங்களுக்கு 28 மில்லியன் ரூபாய் இழப்பீடு. இந்தியாவில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை துறையில் புதிய முன்னேற்றம். வாட்ஸ்அப் மூலம் பில் செலுத்தும் வசதி. மகளிர் ஆசிய கிண்ண T20 கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா

0: பாகிஸ்தான் மோதல்.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம்இன் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். நீர்ப்பாசன கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடிவதுடன் தேசிய பொருளாதாரத்திற்கு அவர்களின் பங்களிப்பை நேரடியாக பெற்றுக் கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ரஜரட்ட பாரிய நீர்ப்பாசன கட்டமைப்பில் இணையவிருக்கும் மற்றொரு விசேட நீர்த்தக்க திட்டமான கீழ் மல்வத்தோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் அதன் எதிர்கால பணிகளுக்கு தடையாக உள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பங்கேற்புடன் அண்மையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டார். 10 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடின்மையினால் இடையில் கைவிடப்பட்ட கீழ் மல்வத்தோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மீள் ஆரம்பிப்பதற்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கீழ் மல்வத்தோயா நீர்த்தக்க திட்டத்தை 2030 ஆண்டளவில் முழுமையாக நிறைவு செய்து மக்களிடம் கையளிப்பது அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நிலவி வரும் நிலக்கரி தட்டுப்பாடு காரணமாக மின்தடை ஏற்படும் என பரவி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என எரிசக்தி அமைச்சர் அனுரக் கருணாதிலக தெரிவித்துள்ளார். லக் விஜய மின் உற்பத்தி நிலையத்திற்கு கண்காணிப்பு விஜயம் என்றை மேற்கொண்டிருந்த போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். எவ்வித தடையும் இன்றி தொடர்ச்சியாக மின்சாரத்தை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் 2026 மற்றும் 2027 ஆண்டுகளுக்கான நிலக்கரியை இறக்குமதி செய்யும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் அனுரக் கருணாதிலக சுட்டிக்காட்டியுள்ளார். பம்பலப்பிட்டியம் முதல் தெஹிவலை வரையிலான கடலோர பகுதியில் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளின் தலையீட்டுடன் போலி ஆவணங்களை தயாரித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள அனைத்து சட்டவிரோத கட்டடங்களையும் அகற்றுவதற்கு கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இதன் முதற்கட்டமாக பம்பலப்பிட்டி மெரன் டிரைவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் அமைந்துள்ள 8 பேருக்கு சொந்தமான 19 சட்டவிரோத கட்டடங்களை அகற்றுவதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் 10 முன்னர் குறித்த கட்டடங்களை அவற்றிலுள்ள அனைத்து பொருட்களையும் அப்புறப்படுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த காலக்கெடுவுக்குள் கட்டடங்களை அகற்ற தவறினால் எவ்வித முன் அறிவிப்புமின்றி திணைக்களத்தின் தலையீட்டில் அவை அகற்றப்படும் எனவும் இதனால் ஏற்படும் சேதங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்காதெனவும் கட்டட உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் முதற்கட்டமாக அகற்றப்பட உள்ள 19 சட்டவிரோத கட்டடங்களுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள போதிலும் அடுத்த கட்டத்தில் அகற்றப்பட உள்ள கட்டடங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. அனுமதி பத்திரம் இன்றி நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்களை நீதிமன்ற உத்தரவு இன்றியே இடித்து அகற்றுவதற்கான சட்டப்பூர்வ அதிகாரம் குறித்த சட்டத்தின் 31(4) பிரிவின் கீழ் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை குறைத்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. விலை குறைப்பானது இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வருவதாகவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கமைய 12.5 கிலோகிராம் இடையுடைய வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 100 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தை தொடர்ந்து 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விற்பனை விலை 4,365 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 5 கிலோகிராம் இடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 42 ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1,750 ரூபாவாக மாற்றமடைந்துள்ளது. அத்துடன் 2.3 கிலோகிராம் இடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 20 ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 815 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒமானில் உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீட்டை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனூடாக 28 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஒமானில் உள்ள இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இந்த இழப்பீட்டுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் குறித்த இழப்பீடானது கொழும்பிலுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் தூதரக பிரிவு ஊடாக உயிரிழந்தவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. ஒமானில் உள்ள சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், கம்பெனிகள் மற்றும் அதிகாரிகளுடன் இலங்கை தூதரகம் நடத்திய தொடர்ச்சியான கலந்துரையாடல்கள் மற்றும் ஒருங்கிணைப்புகள் காரணமாகவே இந்த இழப்பீட்டுத் தொகையை பெற்றுக் கொள்ள முடிந்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தியுள்வெவ வெலிகொல்லேவ வீதியில் ரம்வெல குளக்கரையின் மீது பயணித்துக் கொண்டிருந்த உளவு இயந்திரம் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குளக்கரையில் கட்டப்பட்டிருந்த மாடொன்றை காப்பாற்ற முயன்றபோது உளவு இயந்திரம் கட்டுப்பாட்டை இழந்து குளத்தின் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த உளவு இயந்திர சாரதி உட்பட அதில் பயணித்த 3 பேர் கஹட்டகாஸ்திகிலிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த இளைஞன் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் வெலிகொல்லேவ பிரதேசத்தைச் சேர்ந்த 17 வயதுடையவர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக தியுள்வெவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மிகிந்தலை மகாகனதராவ குளக்கரையில் கைவிடப்பட்டிருந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பொதியொன்றிலிருந்து T56 ரக துப்பாக்கி, அதற்கு பயன்படுத்தப்படும் 4 மேகசின் தோட்டாக்கள் என்பன போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த இடத்தில் சந்தேகத்திற்கிடமான பொதியொன்று இருப்பதாக கிடைத்த தகவலுக்கமைய மிகிந்தல போலீஸ் அதிகாரிகள் தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்ததன் விளைவாகவே குறித்த பொதி கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை அந்த இடத்திற்கு கொண்டு வந்த நபர் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து மிகிந்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்கிரிய போலீஸ் பிரிவிற்குட்பட்ட சிலாபம் குருநாகல் வீதியின் மெதகம பகுதியில் வீதியை கடந்து சென்ற ஒருவர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளை செலுத்தியவரும் பின்னால் பயணித்தவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்தியாவில் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை துறையில் புதிய முன்னேற்றமாக வாட்ஸ்அப் மூலம் நேரடியாக பில்களை செலுத்தும் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வேறு செயலிகளுக்கு செல்லாமலேயே வாட்ஸ்அப் செயலிக்குள்ளேயே மின்சாரம், நீர், எரிவாயு, காப்புறுதி, கடன் அட்டை மற்றும் கடன் தவணைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை செலுத்த முடியும். இந்தியாவின் பாரத் கனெக்ட் அல்லது BBPS வலையமைப்புடன் இணைந்து இந்த சேவை வழங்கப்படுவதுடன் 30 வகையான சேவைகளில் 28,700க்கும் அதிகமான பில் வழங்குநர்களின் கட்டணங்களை வாட்ஸ்அப் ஊடாக செலுத்தும் வசதி ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க கண்டத்தின் உண்மையான நிலப்பரப்பை துல்லியமாக பிரதிபலிக்கும் வகையில் உலக வரைபடத்தை திருத்துவதற்கான தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானத்திற்கு ஆப்பிரிக்க ஒன்றிய உறுப்பு நாடுகள் உள்ளிட்ட 164 நாடுகள் ஆதரவாக வாக்களித்துள்ளன. பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவளித்துள்ள நிலையில் அமெரிக்கா மாத்திரம் எதிராக வாக்களித்துள்ளது. மேலும் 6 நாடுகள் வாக்களிப்பிலிருந்து விலகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: மக மகளிர் ஆசிய கிண்ண டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்க்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான லீக் போட்டி இன்றைய தினம் இடம்பெற உள்ளது. துபாய் சர்வதேச மைதானத்தில் இன்றிரவு 8 மணிக்கு போட்டி ஆரம்பமாக உள்ளது. தொடர்ச்சியான வெற்றிகளுடன் பலமாக இருக்கும் இந்திய அணியை பாகிஸ்தான் எதிர்கொள்கின்றமையினால் போட்டி முடிவு வரை விறுவிறுப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: நாட்டில் மின்தடை ஏற்படும் என்ற செய்தி உண்மைக்கு புறம்பானது என்கிறார் எரிசக்தி அமைச்சர். மம்பலப்பிட்டி முதல் தெஹிவளை வரையான கடலோர பகுதியில் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்ற நடவடிக்கை. லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை குறைப்பு. ஓமானில் உயிரிழந்த இலங்கையர்களின் குடும்பங்களுக்கு 28 மில்லியன் ரூபாய் இழப்பீடு. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை துறையில் புதிய முன்னேற்றம். வாட்ஸ்அப் மூலம் பில் செலுத்தும் வசதி. மகளிர் ஆசிய கிண்ண டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல். இத்துடன் வசந்தம் FM-இன் மதிய நேர பிரதான செய்தி நிறைவுக்கு வருகிறது. நமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். நேர்கொண்ட பார்வை எமது ஆட்சி வசந்தம் FM. அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கண்ணனிடம் உருகுவோமாக.
2: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 108 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்நன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
1: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
3: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி.

0: என்ற பாடலும் அதே போன்று மஜ்னு திரைப்படத்துக்காக முதல் கனவு என்ற பாடலும், மின்சார கனவு திரைப்படத்துக்காக வெண்ணிலவே வெண்ணிலவே வினை தாண்டி வருவாயா என்ற மூன்று பாடலும் தான் மீதம் இருக்குது. இந்த மூன்று பாடல்கள் முதலிடத்தை பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க. அழைப்பு ஏற்படுத்துங்கள் மக்களே. 0123 2275 0001 அதே போல 0123 2275 0111 நிலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்ற நிகழ்ச்சி எங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசனமைப்புடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு இந்த வாரம் இந்த மூன்று பாடல்களை முதலிடத்தை பிடிக்க போற பாடல் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் நிகழ்ச்சியில் சேர்த்துக் கொண்டு பயணிக்க காத்திருக்கின்றேன். இந்த நேரம் பாத்தீங்கன்னா எட்டியாந்தோட்டையில இருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இந்த வாரம் டாப் சாட் நிகழ்ச்சியில் வெண்ணிலவே வெண்ணிலவே மின்சார கனவு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல்தான் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர்களுடைய தெரிவு கரெக்டா இருக்குதா அப்படின்றத நாங்களும் பொறுத்திருந்தா பாக்கணும். அப்சோன் இந்த விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சத்யசந்திர இருக்கிறாங்க, இனிமையான மதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவே சந்தோஷமான வணக்கங்களோட சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. அருணசுந்தரன் வந்திருக்கிறாங்க, மதுரையில சண்முசுந்தரன் வந்திருக்கிறாங்க, ராஜு வந்திருக்கிறாங்க, நிஷா மாவனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், செல்வசனதி சுதன் வந்திருக்கிறாரு, ஹட்டன் கேம் விழுந்து சுந்தர் தங்க சுந்தரம் வந்திருக்காங்க, கிருஷ்ணபிள்ளை பெரிய நீலாமணி வந்திருக்காங்க. இவர்களை மீண்டும் நிகழ்ச்சி நாங்க இப்போ இதோ மூன்றாவது இடத்தை எந்த பாடல் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்க போறோம். மூன்றாவது இடத்தை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த இரண்டு பாடல்கள் தான் இருக்க போகுது. ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடல் இது. இந்தியன் திரைப்படத்திலிருந்து வெளிவந்த டெலிபோன் மணிபால் என்ற பாடல் தான். இசை புயல் ஏ ரகுமான இசையில ஹரிஹரன் மற்றும் அரணி குரல்ல வைரமுத்து அவர்களுடைய வரிகள்ல வந்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா 90s வெளியான இந்த பாடலோட வைபே வேற லெவல் தான் சொல்லணும். இப்போ தலைமுறை கேட்டாலும் அட இந்த பாட்டு செமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஒரு சாங் கூட சொல்லலாம். எந்த காலத்துல பிறந்தவர்களா இருந்தாலும் சரி இந்த பாடலை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. அவர்களுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் தான் இந்த பாடல். இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் மூன்றாவது இடத்தும் டெலிபோன் மணிபால் பாடல்.
1: This week, number 3.

0: நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் நண்பகல் 12 மணி கடந்து 28 நிமிடம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7676-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
4: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
5: பிள்ளையார் சுழி போட்டு
4: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனி சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8:00 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாதிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
3: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை
4: ஜேசினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.
0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
4: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
6: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் என்டிக்ரோசிவ்.

0: எதிர்பார்ப்பு உங்கள் போலவே எனக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்குது. தொடர்ச்சியா ஓட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பாடல் முதல் இடத்தை பிடிக்க போகுது, இந்த பாடல் இரண்டாவது இடத்தை பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை இடங்களை பிடிச்சாலும் கூட இந்த 90s இரண்டாயிரம் வரைக்கும் வெளிவந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஹிட்டான பாடல்கள் தான் இல்லையா? ரைட், ஓகே. இந்த நேரம் முகநூல் வழியாக அன்பான வணக்கங்களோடு எப்படி இருக்கீங்க, நல்லமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறத வாழ்த்துக்கள் என்று சொல்லிக்கொண்டு கீதா ஸ்ரீ நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அபி வந்திருக்கிறாங்க, அன்பான மதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான வணக்கங்களோடு எட்டன் வந்து யசஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இந்த வாரம் மின்சார கனவு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் தான் முதலிடத்தை பிடிக்கும் மக்கா. அதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமா சொல்லிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் யசோத், உங்களுடைய பதில் கரெக்டா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே இனிமையான மதிய பொழுது வணக்கங்களோடு சஜின் பதில் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அவர் சொல்லக்கூடிய பாடல் பாத்தீங்கன்னா முதல் கனவை பாடல் தான் இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே இனிமையான வணக்கங்களோடு அபிநாஷ் மாத்திர நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? அவரும் கூட வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் தான் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இஷாத் இருக்கிற யாழ்ப்பாணத்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம், அவரும் கூட வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் தான் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்சன் வந்திருக்காங்க, மட்டக்களப்பு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவரும் கூட வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல் தான் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான வணக்கங்கள் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்ட திவி வந்திருக்கிறாங்க. பகவந்தலாவின் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் பாடல் விரும்பி கேட்பதோடு இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய பாடல் மஷ்ரு திரைப்படத்துக்காக முதல் கனவே என்று சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன பாடல் முதலிடத்தை பிடிக்குதா அப்படின்றத நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரோஷான் வந்திருக்கிறாங்க, தலவா கலந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ரிக்ஷா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிவேதா வந்திருக்கிறாங்க, அன்பான மதி நீர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஜனா ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களாம். இந்த வாரம் முதல் கனவை பாடல் முதலிடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சதோஷன் கணேசன் வந்திருக்கிறாங்க, அன்பான மதி நீர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நூறுபுல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். மஸ்கலியா பிரவுன் சீட்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க, அன்பான மதி நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தலவாக்காது சிவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த வாரம் முதலிடத்தை பிடிக்கக்கூடிய பாடல் மஷ்ரு திரைப்படத்துக்காக முதல் கனவே என்று அவருடைய வாக்கையும் பதிவு செய்திருக்கிறாரு. அஜய் வந்திருக்கிறாங்க, அன்பான மதி நேர வணக்கங்களோடு ஹட்டன் வந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா? இந்த வாரம் மின்சார கனவு திரைப்படத்துக்காக இடம்பெற்ற முதல் கனவை பாடல் தான் முதலிடத்தை பிடிக்கும். அதில் எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே இல்ல சிவானி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த பாடல் முதலிடத்தை பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாங்க இந்த வாரம் இரண்டாவது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடல் என்ன அப்படின்னு கேட்க போறோம். இந்த பாடலை கேட்ட உடனே முதல் பாடல் என்ன அப்படின்றத நீங்க கெஸ் பண்ணிருவீங்க. ரைட், ஓகே. இந்த வாரம் நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடத்தை பிடித்துக்கொண்ட பாடல் இது மஜ்னு திரைப்படத்துக்காக முதல் கனவே என்ற பாடல். ஹரிஷ் ஜெயராஜோட இசையில ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்ல வைரமுத்து அவர்களுடைய வரிகள் வெளிவந்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா ஹாரிஸ் ஜெயராஜோட மெலடிகள்ல ரொம்பவுமே முக்கியமான ஒரு மெலடி அப்படின்னு கூட சொல்லலாம். பாடல் ஆரம்பிச்சதுமே அந்த குரலும் இசையும் சேர்ந்து ஒரு தனி ஃபீல் கொடுக்கும் இல்லையா? அதனாலதான் இவ்வளவு வருடங்கள் கழித்தாலும் கூட இந்த பாடல் இன்னும் நம்ம எல்லாரோட பிளேலிஸ்ட்லுமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாடல் கூட சொல்லலாம். இந்த வாரம் நம்ம டாப் சேட் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடம் மஜ்னு திரைப்படத்துக்காக முதல் கனவை பாடல்.
1: This week number 2.
0: இந்த பாடலுக்கு வாக்களித்த அனைவருக்கும் சந்தோஷமான நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: என்ன பேர் வருதே நானா? இன்னைக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல, நீ வார, தொழிலை செய்யற.
2: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் எழுதிப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: தோட்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகம்.

0: காலம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் மோமேதா. ஒலிக்கும் பாடல் இது சூரிய வம்சம் திரைப்படத்துக்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒலிக்கின்றது பாடல்.

நேரம் நண்பகல் 12 மணி கடந்த 51 நிமிடம் ஆய்கொண்டிருந்தது. இந்த வாரம் 15 பாடல்கள் நிகழ்ச்சியை அப்படியே சூப்பரா அலங்கரித்து சென்றிருந்தது. எந்தெந்த பாடல்கள் எந்தெந்த இடத்தை படுத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்களும் ரொம்பவே ஆவலோட கேட்டுட்டே இருந்திருப்பீங்க. இந்த வாரம் இதோ நம்ம டாப் சாட் நிகழ்ச்சியில முதலாவது இடத்தை எடுத்துக்கொண்ட பாடல் மின்சார கனவு திரைப்படத்துக்காக இசை புயல் ரகுமான இசையில ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரல்ல கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வரிகள் வெளிவந்த ஒரு இனிமையான பாடல் தான் இந்த வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல். 1997 வெளிவந்த இந்த பாடல் பாத்தீங்கன்னா இத்தனை வருடங்கள் கழித்தும் இன்னைக்குமே நம்ம காதுல அதே புத்துணர்ச்சியோட ஒழிக்குது அப்படின்னு சொன்னா அதையும் வந்து அந்த இசையும் அந்த பாடையோட குரலும் தான் அது காரணமா இருக்கும் இல்லையா. அது மட்டும் இல்லாம ஒரு தலைமுறை ரசிச்ச பாடல இன்னொரு தலைமுறையும் ரசிக்குது என்றாலே அது ஒரு சாதாரண பாடலா இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பாடல் தான் இந்த பாடம் கூட. இந்த வாரம் நம்ம டாப் சார்ட் நிகழ்ச்சி நம்பர் 1 எடுத்து பிடிச்சிருக்கும் பாடல் இது வெண்ணிலவே வெண்ணிலவே. இந்த பாடல் பாத்தீங்கன்னா அடுத்த வாரமும் இதே இடத்துல இருக்குமா இல்ல புதுசா யாராவது வந்து நம்ம 1 தட்டிக்கிட்டு போறாங்களா அப்படின்றதெல்லாம் நமக்கு இன்னுமே தெரியாது. பொறுத்திருந்தா பாக்கணும் இல்லையா. சரி ஓகே, இந்த பாடலோட நானும் இன்னைக்கு டாப் சேட் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற்று சொல்ல போகிறேன். இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னோட சேர்ந்து பயணிச்ச எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அழைப்புகள், மெசேஜ்கள், உங்க விருப்பங்கள், உங்க ஓட்டுகள் இதெல்லாம் தான் இந்த டாப் சேட் நிகழ்ச்சி வந்து ரொம்பவுமே அழகா மாத்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எந்தெந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த பாடல் இன்னும் மேல வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம டாப் சேட், உங்க தேர்வு தான் எங்க முக்கியம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நான் என்றென்றும் உங்கள் காற்றலியின் காதலியா ஜெய் சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதை பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: சீன சர்வதேச செய்தி தொடர்பாடல் மையத்தின் 2026 ஆண்டிற்கான நிகழ்ச்சி திட்டம்

0: சீனாவின் பெய்ஜிங் நகரில் நேற்று ஆரம்பமானது. குறித்த நிகழ்ச்சி திட்டத்தில் உலகளாவிய ரீதியில் 90க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுமார் 100 ஊடகவியலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாளம், மாலத்தீவு, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், கம்போடியா, லாவோஸ், மியான்மர் மற்றும் ஈரான் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து சுமார் 20 ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டுள்ளனர். பாலிந்தனுவர சுதுவெளிப்பத்து அதேல வீதியை காப்பட்டிட்டு அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிராமிய வீதிகளை அபிவிருத்தி செய்து மக்களின் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜாதிச தலைமையில் வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. 2.5 கிலோமீட்டர் நீளமான இந்த வீதி அபிவிருத்தி திட்டத்திற்காக 64 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை மதிப்பிடப்பட்டுள்ளது.
1: வசந்த் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
0: யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்காக அமெரிக்க சிறப்பு தூதுவர்களான ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜெரட் குஷ்னர் இருவரும் இந்த வாரம் யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளனர். இந்த வார இறுதியில் மாஸ்கோ மற்றும் கியேவ் செல்ல உள்ள விட்காப் மற்றும் குஷ்னர் ஆகியோர் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு புதிய திட்டத்தை முன்னெடுத்து செல்வார்கள் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க தூதர்களின் இந்த பயணத்திற்கு முன்னதாக யுக்ரைனின் பாதுகாப்பு சேவையின் தலைமையகம் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் 12 பேர் வரையில் காயமடைந்துள்ளனர்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே.
4: மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
5: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
6: நிமிர்ந்த நடை.

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்து கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேஸ்.

வணக்கம் மக்களே, நான் உங்க சங்கர் புஷ்பராஜ். சூப்பரா நம்ம நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறீங்க. அடுத்த ரெண்டு மணித்தேல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம் நாட்டு பாடல்கள் அப்படி இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் பண்ண பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து தர்றதுக்காக ரெடியா இருக்கிறேன். ஸோ இப்ப கேட்டு வந்த பாடலோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சிஎம்பி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கறதா இந்த பாடல். அப்படி இல்லைனா கொழும்பு காதலி இல்ல, சிஎம்பி கேர்ள் ஃப்ரெண்டே வச்சுக்கோம். இந்த பாடலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த பாடல சி வி லக்ஷ் அவரோட சேர்ந்து சங்கர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த சங்கர் யாரு? வேற யாரும் கிடையாது, நாம தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் ஆல்பமா வந்த பாடல் அது, சிஎம்பி கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற பாடல தான் கேட்டு வந்திருக்கோம். நீங்களும் வந்து உங்களுக்கு பிடித்தவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் பாடல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க, டக்குனு வாங்க பேஸ்புக்ல நம்ம இட்ஸ்க்காக ஒரு பதிவு போட்டுருவோம் வசந்த எஃப்எம் பேஜ். தொலைபேசி இலக்கங்களுக்கு அடுத்ததான் நீயே மந்திரம் அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் ஒன்று வருது, கேட்டு வரலாம்.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8 நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: நம்ம நிகழ்ச்சியில் காதல் ட்ராப் அப்படிங்கிற ஒரு பாடல் தான் கேட்டு வந்திருக்கிறோம். காதல் ட்ராப் யாரோட பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருன் பிரதாப் அப்படிங்கிற ஆர்டிஸ்டோட பாடல் தான் இது. இதில் அவரோட சேர்ந்து சுதர்ஷன் அண்ட் ரோத்தியா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணி அண்ட் இதில் மெலடியும் பாடியிருக்காரு மிருன் பிரதாப் அண்ட் ட்ராப்பும் பாடியிருக்காரு மிருன் பிரதாப். இதில் மெலடி போர்ஷன் சிலது வந்து சுதர்ஷன் அவங்க பாடியிருக்காங்க. சரி ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஏரலாம் நம்ம பாடல்கள் இருக்குது, அதை ஏற்படுத்துங்க. 0312 705 0101 அல்லது 0312 711 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படியும் இல்லைன்னு சொன்னால் வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட இணைந்து கொள்ளலாம். இப்போ மொய்ஜித் வந்திருக்கிறாரு. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் மொய்ஜித், எப்படி இருக்கீங்க?
1: எனது குடும்ப உறவுகளுக்காக மட்டும் கம்பா மஜித் அருண்மொழி சிவபுர் ஹனிமான் சார் வச்சல் ஐயாக்கான அனைத்து முக்கியமான உங்களுக்காகவும் எனக்கு அந்த பொண்ணு சிரிச்சா சிந்தன பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு சார்.
0: போன முறை வந்து கேட்டீங்க,
1: எனக்கு அந்த ஒரு பாட்டு இந்த முறை மட்டும் தாங்க.
0: சரி பொண்ணு சிரிச்சா, சரி நாம என்ன பண்ணலாம் மொஹிஜித், நாம என்ன பண்ணலாம், ஒரு ரெண்டு லைன் பாடுறீங்களா அந்த பாட்டை? பாடல் வந்து பொண்ணு சிரிச்சா ராப்சிலோன பாடல் வருது.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அபுலாஷா அபுலாஷா.
2: இல்லனா நான் பாட்டுல கூட இந்த பேர் வருதே நானா, எனக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல, நீ வார தொழிலை செய்யற.
0: அபுலாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I...

சிறுகி அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருந்தோம். இதுல வந்து ஸ்ரீ சரண் அவரோட வேலை செஞ்சிருக்கிறார், இல்ல ஒர்க் பண்ணிருக்காரு, ஃபீச்சரிங் பண்ணிருக்காரு மெருன் பிரதாப். யார் அந்த ஸ்ரீ சரண் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவர் ஆக்சுவலி ஜப்பான்ல இருக்கிறவரு, ஆனா ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் தான். கோபடத்துல வர என்னமோ ஏதோ பாட்டெல்லாம் ரேப் பண்ணிருக்கிறவர் தான் இந்த ஆர்டிஸ்ட். அவரோட ஃபீச்சரிங் பண்ணிருக்காரு நம் நாட்டை சேர்ந்த, அதாவது பண்டாரவளியை சேர்ந்த மெருன் பிரதாப். அவங்க அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல வந்த பாடல் தான் சிரிக்கி அப்படிங்கிற பாடல் தான் கேட்டு வந்திருக்கோம். அடுதான் வந்து நீங்களும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடல் இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பண்ணுங்க, அப்படினா அழைப்பினை ஏற்படுத்துங்க. 0312 7175 பூஜ்ஜியம் 1 அல்லது 0312 7175 111 அப்படிங்கிற எங்களோட நம்பர்ஸுக்கு கால் பண்ணுங்க. அடுத்ததான் சினாயா அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல், ஒன் ஆஃப் தி பெஸ்ட், என்னோட ஃபேவரட் சாங்கில் ஒன்று தான் இந்த சினாயா அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வித்துன் ஜி இல்லை வித்துன் கோபால் தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. அவரோட பாடல் தான் இது. இவரும் வந்து ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட் தான், பட் இப்போ யூரோப்பில் இருக்காரு. இந்த பாடலுக்கு மியூசிக் பண்ணியிருக்கதும் மெருன் பிரதாப் தான். அண்ட் இதில் வந்து என்ட் அப்படிங்கிறவர் வந்து ரேப் பண்ணியிருக்காரு. செம்ம பெப்பியான ஒரு பாட்டு, கேட்டு வருவோம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076 76 70 776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
6: www.vasantamfm.lk.lk. Vasantam FM.

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM அண்ணாமலை திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தம் FM 102.6.

நம்ம சிகிச்சை கேட்டுருக்கோம். ஐயோ சாமி நீ எனக்கு வேணா அப்படிங்கிற பாடலை கேட்டு வந்திருக்கோம். கவிஞர் பொத்துவில் அஸ்மின் அவர்களோட வரிகளில் வந்த பாடல் தான் அது. நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கும்போது கவிஞர் அவர்கள் கால் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் பேசினதுக்கு அப்புறம் நான் ஏதோ உங்கள் பாட்டை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேன்ஸுக்காகவே அந்த பாடல் ஐயோ சாமி நீ எனக்கு வேணா அப்படிங்கிற பாடலை தந்திருந்தோம். சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்தமான பாடலில் டக்குன்னு ஃபேஸ்புக்கில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா அழைப்பு ஏற்படுத்துங்க 0312 775 0001 அல்லது 0312 775 0011 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக பேசலாம். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் சிங்கள மிக்ஸில் ஏராளமான பாடல்கள் வரும். சிங்களத்தில் ஒரு பாடல் ஹிட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் அந்த பாடலில் தமிழுக்கு கூட தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்ட் யோசிப்பாங்க. அப்படியே உசி சேனாதீர் அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கள ஆர்டிஸ்ட், இவர் வந்து மாத்திரையை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட வந்து அப்பே ஹாதகம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. அவரோட ரெண்டாவது பாடல் அப்படின்னு நினைக்கிறேன். 2022 வெளியான இந்த பாடல் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் வந்து சிங்களத்தில். அதுக்கப்புறம் இந்த பாடல் அப்படியே தமிழுக்கு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சு ஓகே அப்படியே நம் நாட்டு இன்னும் ஒரு இசைக்கலைஞரான NST-யோட இணைந்து இந்த பாடல வந்து காதல் கதை அப்படின்னு சொல்லி திரும்ப தமிழ்ல வந்து அவரே பாடியிருந்தார். இதுக்கான தமிழ் வரிகள் எல்லாம் எழுதி உசி சேனாதிரிக்கு ட்ரெயின் எல்லாம் பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா கேண்டியை சேர்ந்த NST அப்படிங்கிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் தான். ஸோ உங்களுக்காக வருது காதல் கதை, கேட்டுட்டு வருவோம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வணக்கம் வசந்த வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ் எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
4: பிள்ளையார் சுழி போட்டு
3: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூ, டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
2: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை
1: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில் இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: அழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்பட்டமையை கருத்தில் கொண்டு தேநீர் மற்றும் பால் தேநீரின் விலையை 5 ரூபாயினால் குறைக்க அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. மூலப்பொருட்களின் விலைகள் குறைவடையும் தன்மைக்கேற்ப எதிர்காலத்தில் உணவுப் பொருட்களின் விலைகளையும் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருக்ஷாந்த் தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1388 உயர்வடைந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார்

0: தெரிவித்தனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்துள்ளதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேபாள போலீசார் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 480 ஆண்கள், 269 பெண்கள், 52 சிறுவர்கள் மற்றும் 33 சிறுமிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் காணாமல் போன பலரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் சூடிய மகுடமே,
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்,
5: நிமிர்ந்த நடை.

0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் நூலாக, முருகன் இலங்கையிலே பூண்டு கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6, 102.8. வசந்தம்.

0: இணைந்திருக்கிறீங்க. ரோல் எக்ஸ்ட்ரா சாத்தி மற்றும் நாவ்ஸ் போலீஸ் 7 பண்ண பாடல் தாங்க அது. அவங்க ரெண்டு பேருமே வந்து இலங்கையை சேர்ந்தவங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி தான் இங்கிருந்து அப்படியே யூரோப்புக்கு எல்லாம் போயிருந்தாங்க. அவரோட சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்டு வந்திருந்தோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைப்பு மேற்கொண்டு இணைந்து கொள்ளுங்க. 0312 0001 அல்லது 0312 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கத்தினூடாக வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அருள்மொழி, எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கிறேன் அருள்மொழி. உங்க சிரிப்பு சத்தத்தை இந்த சனிக்கிழமை என்று கேட்பதற்கே ஆனந்தமாக இருக்கிறது. எங்க அதெல்லாம் ஷோ முடிச்சிட்டு போயிட்டுதான் அதெல்லாம் பண்ணணும். ஓ ஆமா,
1: நாங்களும் 3 மணிக்கு இல்ல
0: 3 மணிக்கு தான் என்ன. கோபி தோட்டம் வந்தாலே காணவும்
1: வசந்தகுமார் மொஹதீன் பாடிசிங்க தம்பி அளவட்டி செந்தில் இன்ஜினியர் ரவி அழகுந்திரமணா மன்சூர் வாசனா இதெல்லாம் இல்ல ஒரு காலம்
0: தான் கேட்கலாம். நன்றி கால் பண்ணதுக்காக.
1: நன்றி
0: அருள்மொழி. அடுத்தா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ரம்யா ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட், ரெண்டு பேரும் ஆர்டிஸ்டோட பாடல் தான் வரப்போகுது. போதை நீயே அப்படிங்கறதா இந்த பாடல்.
2: என் போதை தான்

0: புள்ளி ஆறு, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் வேகமாக முன்னேறி வரும் நாடு, பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த நாடு இன்று மீண்டும் பொருளாதார ஸ்திரத்தன்மையுடன் முன்னேறி வருகிறது. 2025 நமது பொருளாதாரம் 5% வளர்ச்சி அடைந்தது. 2026 முதல் காலாண்டிலும் 5.1% வளர்ச்சி பதிவாகியுள்ளது. 2026 பிப்ரவரி மாதத்துக்குள் அந்நிய செலாவணி கையிருப்பு $7.3 பில்லியன் உயர்ந்தது. நாம் இப்போது வேகமாக மீண்டெழுந்து முன்னேறும் நாடு.
1: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாற்றி

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6 102.8 102.8

0: என்ன பேர் வருதே நானா? எனக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல, நீ வார, தொழிலை செய்யற.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
5: பிள்ளையார் சுழி போட்டு
4: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
6: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கேரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
4: 102.6, 102.8 காற்றலையில்.

ஃபேஸ் டைம்ல அப்படிங்கிற ஒரு சூப்பரான யூரோப்பியன் ஆர்டிஸ்ட் தமிழ் ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து பண்ண ஒரு பாடல் தான் கேட்டு வந்திருக்கோம். நம்மளோட ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் வந்து இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மதிய நேர வணக்கங்களோட தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் வந்திருக்காங்க, அப்புறம் ஃபசாத் வணக்கங்களோடு வந்திருக்கார், நிஷா மாவனிலிருந்து வந்திருக்காங்க வணக்கம் சொல்லி, கொழும்பு 15 தெமோதரையிலேருந்து தர்சனி குணசேகர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி. கவிதைகளின் காதலின்னு ஒருத்தர் வந்திருக்காங்க, கமல் ராக்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வந்திருக்கிறார். அவரும் சந்தோஷமான விடுமுறை வணக்கம், நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன், நிகழ்ச்சி சூப்பர் அப்படின்னு சொல்லி. இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் நானுவாலிருந்து அருணா சுதன் வந்திருக்காங்க, அன்பான மதிய நேரம் வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி. வெள்ளப்பத்திலேருந்து செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காரு, ஆ என்ன இனிய நேரம் மதிய நேரம் வணக்கம், நானும் ப்ரோக்ராமோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அட்டன் நவீன் வந்திருக்காங்க, குருஜாங்கேணிலேருந்து அசூர்தீன் வந்திருக்காங்க, நூர் ஜகான், அன்வர், ரிகாஸ், ரியாத், ரீனா குட்டி, ஜார் எல்லாரையும் சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லி யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தா திருச்செல்வம் வந்திருக்காங்க, வீரையா திருச்செல்வம் வந்திருக்காங்க, செந்தூர் பத்தனையூர்லேருந்து வந்திருக்காங்க. அடுத்ததாக வணக்கங்களோடு வந்திருக்கிற நிராஸ், செல்வசந்தினி சுதன் வணக்கம் சொல்லியிருக்கேன், அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது, சாமிமலை சிங்கரபதி டி கே தினேஷ் நல்ல பாடலாம் தாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. ஹாய் சங்கர் ப்ரோ வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. யார் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னு கம்மோடுவிலேருந்து ஆறுமுகம் ராஜ் வந்திருக்காங்க, என்னையும் இணைத்துக்கொண்டு நவகம்புர கணேஷ் அவர்களோட பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்க. சரி, ராஜிக்காக நவகம்புர கணேஷ் அவர்களோட பாடல் ஒன்று தாரேன் கேட்டுகிட்டே இருங்க. அடுத்ததாக அன்பான மதிய நேர வணக்கம் சங்கர், நம்ம இட் சாங் சூப்பர், வாழ்த்துக்கள் சொல்லி. கொழும்பு 14 மும்தாஸ் பேகம் வந்திருக்காங்க, சந்தோஷமான மதிய நேர வணக்கம் சங்கர், நிகழ்ச்சியில் பாடல்கள் எல்லாம் சூப்பர், முக்கியமாக நம் நாட்டு கலைஞர்கள் ஊக்குவிப்பதே சிறப்பு, அந்த வகையில் நீங்களும் ஒரு நல்ல கலைஞர், வாழ்த்துக்கள் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடியினா அவரும் நவகம்புர கணேஷோட பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவீந்திரன் நீர்கொழும்புலேருந்து ரைட், உங்களுக்காக தாரேன் கேட்டுகிட்டே இருங்க. மதிய நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லி செங்கலடியிலிருந்து ஷகிலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கங்களோட கிண்ணியா மருஷ்ணகிலிருந்து நசூர் வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் சொல்லி. சென்னை சூப்பர் சிங்கர் சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க, இனிய வணக்கங்களோடு வந்திருக்கிறாரு, அரசு அந்த கிளையிலிருந்து வந்திருக்கிறாரு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மாதிரியான பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு என்ன பண்ணுங்க, ஃபேஸ்புக் வாங்க, டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரியான பாடல் பிடிக்கும், அந்த பாடல் வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், டக்குன்னு உங்களுக்காக கொண்டு வந்திருந்தேன். இப்போ நிறைய பேர் வந்து நவகம்புர கணேஷ் அவர்களோட பாடலை கேட்டிருந்தாங்க. இலங்கையிலேருந்து சூப்பரான ஒரு கலைஞர், கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டெலாம் பிரிந்திருந்தார், இருந்தாலும் அவரோட ஃபேன்ஸுக்காக வருது கொழும்பு நகர் பாடல்.

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸ் இருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகரோசிவ்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
6: காற்றலையில் முதல்வன் காற்றலையில் முதல்வன் முதல்வன்
7: கூட்டமெல்லாம் தோல்வி மட்டும் பழகிட
6: வசந்தம் எஃப்எம்.

நவகம்பர கணேஷ் அவர்களோட பாடல் மட்டக்குழியில் கட்டகவனோட கொழுமுடகரன்னு கேட்டு வந்திருந்தோம். அப்படியே நீங்க எல்லாரும் இந்த மாதிரி பாடல் கேட்டதுனால அடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மாதிரியான பாடல்களே போயிடலாம் அப்படின்னு நானும் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு அடுத்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம நாட்டு பாடல்கள் அப்படிங்கும்போது நிறைய ஹிப்ஹாப் இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் இல்லை பாப் ஸ்டைல் சாங்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நம்ம சிலோன் பைலான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த டைப் ஆஃப் சாங்ஸ் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரியான பாடல்கள் தான் நம்ம மக்களுக்கும் வந்து நிறைய பழக்கமாக இருக்கும் நம் நாட்டு பாடல்கள்னு சொல்லி. எப்போவுமே இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் வந்து நிறைய எலக்ட்ரானிக் மியூசிக்கெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி பாடலாம் கேட்கும்போது ஜாலியாக இருக்கு. ஆஹா, ஏதோ சின்ன வயசில் ரேடியோக்களில் கேட்ட அதே ஞாபகம் வருது. அதே மாதிரி இன்னொரு பாடல் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அந்த பாடலை கேட்டு வருவோம். சுண்டுக்குழி பூவே.

ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் வெள்ளை பூவே அப்படின்னு கேட்டு வந்திருந்தோம். இந்த பாடலை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ADK ஸ்ரீராஸ்குல் அதோட சேர்ந்து TJ அவங்க எல்லாம் இணைந்து பண்ண ஒரு பாடல். இந்த பாடல் வந்த காலத்திலே வந்து ஒரு சூப்பரான ஹிட்டான பாடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த ADK அண்ட் ஸ்ரீராஸ்குலோட டீம் எல்லாம் அப்படி பிரிஞ்சிருந்தாலும் கூட நம்மளோட TJ கூட நிறைய பாட்டு பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பேருக்கு இந்த தேன் குடிக்க பாட்டெல்லாம் இன்னுமே ஃபேவரெட்டு. எந்த ஷோவாக இருந்தாலும் டக்குன்னு பாட்டு எடுத்து அடிக்கிற மாதிரியான ஒரு ஃபேவரட்டான ஆக்கள் TJ. ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ சினிமாவில் நடிக்க போயிட்டார். இப்படி இண்டிபெண்ட் மியூசிக்கில் இருக்கிற எல்லாருமே சினிமா படம் அப்படின்னு போயிட்டு யார் தான் இந்த இண்டிபெண்ட் மியூசிக்கை காப்பாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு கேள்விக்குறி தான். பதில சொல்கிறோம் அப்படின்னா காப்பாற்றுறதுக்காக நாங்கள் இருக்கோம் இல்லையா. அவங்கெல்லாம் பண்ண பாடல்கள்லாம் அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு தரதுக்காக தான் ஒரு வாரம் நம்ம ஹீட்ஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் வச்சிருக்கிறோம். சரி, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பாடல் பண்ணிருக்கலாம், இல்லை நீங்களே வந்து ஒரு பாடல் பண்ணியிருக்கலாம். இதை வந்து வசந்தம் வானொலியில் எப்படி ஒளிபரப்பணும் அப்படின்னு யோசிச்சுன்னு சொன்னால் ஃபேஸ்புக் போய் பாருங்கள், அங்கே நம்மைட்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டுக்கும் அதன் கீழே என்ன பண்ணுங்கள் டக்குன்னு போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பாடல்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு பிடிச்சவங்க என்னெல்லாம் பாடல் செய்து வச்சிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கிறதுக்கு நானும் மிக ஆவலாக இருக்கிறேன். சரியா, இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்குது. அந்த பொறுப்பு நான் என்ன பண்ணுறேன் அப்படியே எடுத்து உங்கள் கையில் கொடுக்குறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவோம், அடுத்த வாரம் சூப்பரான நிறைய பாடல்கள்லாம் கொண்டு வரேன். இந்த கோபி தோட்டம் முதலாளியை யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அருள்மொழி பருத்துத்துறையிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த முதலாளி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, தேடி கண்டுபிடிச்சி அடுத்த கிளம்பி கொண்டு வரேன். அதுக்கடையில் உங்களுக்கும் ஏதாவது பாடல் வேணும்னு சொன்னால் கூட டக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக வந்து மோதி விளையாடுக்காக வந்திருக்கிறாங்க நம்மளோட ஸ்ரீ ஷூபி. இப்போ நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற போகும் நான் பிரியமுடன் உங்கள் சங்கர். வீக்கெண்டை சந்தோஷமாக கொண்டாடுங்க, போயிட்டு வர மக்களே.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாம். அகன்று செல்
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: எல்லினோ வானிலை நிலைமையின் தாக்கம் காரணமாக 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 35 பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 1,15,534 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக 34 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 34,608 குடும்பங்களைச் சேர்ந்த 1,13,354 பேருக்கு குடிநீர் விநியோகப் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சீரற்ற சூழ்நிலையில்தான் மொனராகலை மாவட்டமே அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள 8 பிரதேச செயலக பிரிவுகளைச் சேர்ந்த 12,732 குடும்பங்களைச் சேர்ந்த 41,360 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பொரலஸ்கமோ மாலினி புலத்சிங்ல மாவட்டத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் நபர் ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல்வேறு தகவல்களை பொரலஸ்கமோ போலீசார் வெளியிட்டுள்ளனர். பாதாள உலக குழு உறுப்பினர் ஒருவரை இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இன தெரியாத இருவர் கைத்துப்பாக்கி மூலம் இத்தாக்குதலை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக பொரலஸ்கமோ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு முன்னெடுத்து வருகின்றனர்.
3: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
4: கேரளாவில் லோரியொன்றின் மீது கார் மோதிய விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 8 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தனர்.

0: வந்துள்ளனர். கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் கைப்பமங்கலம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன. வீதியோரம் நிறுத்தப்பட்டிருந்த சரக்கு லொரியொன்றின் பின்புறத்தில் கார் ஒன்று மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்தில் 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்த மாநிலத்தின் செய்திகளை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
3: மக்கள் கூடிய
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
5: நிமிர்ந்த நடை

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: சூரபத்மன் முருகப்பெருமானை கண்டபொழுதே நினைக்கிறான், சூழுதல் வேண்டும், சென்னி துதித்திடல் வேண்டும், அந்த முருகப்பெருமானை சுற்றி வரம் பெற வேண்டும், வணங்க வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் அவனுடைய ஆணவம் அவனை தடுத்தது. அதனாலே அவன் அந்த முருகப்பெருமானோடு யுத்தம் செய்து அழிந்து போனான் என்று சொல்லுகிறது கந்த புராணம். எனவே எங்கள் சொந்த புராணமாக தமிழர்களுடைய பாரம்பரிய தெய்வமாக, குல தெய்வமாக தொல்காப்பியம் என்று சொல்லப்படுகின்ற பழந்தமிழ் இலக்கண நூலிலே வெல்லும் போரே வல்ல முருகன் என்று இந்த முருகப்பெருமானை அந்த தொல்காப்பியம் என்கின்ற இலக்கியம்
0: பேசுகிறது. வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். ஒரு சனிக்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா சூப்பரான சாங் செலக்ஷனோட வந்திருக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, பாடல்களோட இடைவரியை வச்சு முதல் வரியை கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்க போது. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்கள் எல்லாம் இருக்குது. நீங்களும் கூட தொடர்ந்து மலைப்பு ஏற்படுத்தி சந்தோஷமா பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம சூப்பரான பாடல்களையும் கேட்கலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 03-2-7-5-0-0-3 அதே போல 0-3-2-7-5-1-1-1-1 அல்லது எங்களோட பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8.

மோதி விளையாண்டு நிகழ்ச்சி அடைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் ரொம்ப ரொம்ப சூப்பரான பாடல்களும் கேட்டு இருக்கோம். நீங்களும் கொடுத்ததும் மலைப்பின் ஏற்படுத்தி சந்தோஷமான பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். மலைப்பின் இலக்கு 01212775003 அதேபோல 01212775111 அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாக இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் ரிவை பாடல்களையும் கேட்கலாம். அதே போல ஃபேஸ்புக் வழியாகவும் ஏராளமான உறவுகள் இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கம். நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக போகுது. சாமிமலை சிங்காரவத்திலிருந்து டி கே தினேஷ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் சொல்லி செல்வத்தன்னிலிருந்து சுதன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் இனிய மாலையீர் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லி செங்கலடி சகிலா சந்திரசேகரமும் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அன்பான மாலையீர் வணக்கமாக நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கிறோம். எங்களுக்காகவும் பாடல் தாருங்கள் நன்றி சொல்லி தர்ணிகளிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. இனிமையான மாலையீர் வணக்கம் சகோதரியை நிகழ்ச்சியோடு நாங்களும் சொல்லி ஆரம்பதியிலிருந்து இதே ரத்தனம் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. மற்றும் பொன் மாலை வணக்கம் சொல்லி நாகராஜன் நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சென்னையிலிருந்து அன்பு வணக்கங்கள் சொல்லி நானும் ஓயாலிருந்து அருணா சுதன் நிகழ்ச்சி வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்கள்.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0 76 76 70 76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: இல்லன்னா நான் பாட்டுல கூட இந்த பேர் வருதேனா, எனக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல, நீ வார, தொழிலை செய்யற.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா
5: பிள்ளையாட்டு
4: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஆயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குடபவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
6: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி, SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
7: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை.
8: வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.

0: கேளுங்க. இது என்ன பாடல்?
1: திரும்ப தாங்க.
0: ஓகே கேளுங்க. இது என்ன பாடல்?
1: கேட்ட பாடல் நேரம் வருது இல்ல.
0: அப்படியா?
1: சொல்லுங்க. தாய்மடியே உன்னை தேடுகிறேன்.
0: அந்த பாடலா?
1: ஆமா, அந்த வரிகளை நினைக்கிறேன்.
0: கன்ஃபார்மா?
1: ஓ, அதே தான்.
0: பார்க்கலாமா அந்த பாடல் தான் சொல்லி?
1: ஓகே
0: ஓகே கேளுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மும்தாஜ் பேகம், ரொம்ப ரொம்ப அருமையா கண்டுபிடிச்சிருந்தீங்க.
1: நன்றி.
0: ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்கலாம் கேட்க போறீங்க?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்கும் போன நந்தகுமார் சேர்க்கா, சிபிஎஸ் மைத்ரிஸ்வா, ஜெமிலா, அருமை, பர்த பத்மா, ரவி, ரஹ்மா, மருது, பாருக் வைத்தியர், சின்னையா, மகாதே, ஆட்டோ, சோமாச்சந்திர, வசந்தகுமார், ஈர, சரோஜா, அப்தி, நாசர், அப்தி, மஜு குடும்பத்தை, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இது போல நீங்களும்

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு
2: Live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8

0: உலகின் நட்சத்திரம்
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் திரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்
2: குமார்.
1: வணக்கம் வணக்கம் நிசாம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு
2: இருக்கீங்க? கடையில நீ உங்களோட ஓடி விளையாடி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறோம். போன பையனும் ஓடி விளையாடி பெற பழி புழுந்தோம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
2: ஆமா, ட்ரை பண்ணுவோம்.
1: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: மனசுல இருக்கே வரமாட்டேங்குது. என்ன முன்னுக்குதான் இருக்கு கொஞ்சம்.
0: அப்படியா? ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க.
1: திருப்பி போடுங்க பாப்போம்.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: ஒரு காதல் என்பது நெஞ்சில் உள்ளது.
0: என்ன பாடல்?
1: ஒரு காதல் என்பது ஒரு நெஞ்சில் உள்ளது.
0: அப்படியா, அந்த பாடலா?
1: ஆமா.
0: ஷூரா?
1: ஆமா.
0: இல்லையே, அந்த பாடல் இல்லையே. இது
1: இல்லையா?
0: இல்ல. ஓகே, இன்னொருத்தங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமா?
1: ஓகே
0: ஓகே. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கிற அனைவருக்காகவும் என்ன கூட்டாளி ஒன்றுக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி. இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் நீங்கள் தெரிவிச்சா அதையும் கூட நானும் நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்ள தயாராகவே இருக்கிறேன்.

மோதி விளையாண்டு நிகழ்ச்சி நடத்திருக்கோம். இன்றைய நாளும் கூட ஏராளமான உறவுகள் வந்து பேஸ்புக் வழியாகவும் இணைந்திருக்கிறாங்க. அன்பான மாணி நேர வணக்கம் பாடல்கள் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி அக்கறை பற்றி பொப்டிகளிஸ்ட் இருந்து நிஷார் நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அதே போன்று அன்பு வணக்கம் அவிசவனிலிருந்து நாங்களும் நிகழ்ச்சியை ரொம்ப சுத்தமா கேட்டு இருக்கதா. தேவனேசன், ராஜேஸ்வரி, தனுஷ்விதன், தக்ஷிதன், ஹேஷினி ஆகியோரும் நிகழ்ச்சியை ரொம்ப சத்தமா என்ஜாய் பண்ணி கேட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. மற்றும் பேஸ்புக் வழியாக அன்பு உறவுகளும் இணைந்திருக்கிறாங்க. ஹாய் ஹாய், அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு சொல்லி பிரசாத் சிராஜ் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்பான உறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: கால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நடைமுறைப்படுத்தப்படும் தனக்கென ஒரு இடம் அழகான வாழ்க்கை வீடமைப்பு உதவி திட்டத்தின் கீழ் பாலிந்துநுவர பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. அமைச்சர் வைத்தியர் நளின் ஜெயதீச தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. இதேவேளை பாலிந்துநுவர பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த மேலும் 14 பயனாளிகளுக்கு வீடமைப்பு உதவிக்கான காசோலைகளும் வழங்கப்பட்டுள்ளன. குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கைகளில் 442 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 33,429 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 15 பேரும், நீதிமன்ற பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 253 பேரும், திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 171 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் மதுபோதையில் வாகனம் செலுத்திய 39 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 105 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4,794 வழக்குகளில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
2: வசந்த எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: ஈரானின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவுக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டிருந்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும், கப்பலில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. எமது அடுத்த மனுத்தியாள செய்திகளை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
4: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: அசுரர்களுடைய குருவாகிய சுக்கிராச்சாரியாருடைய வழிபடுத்தலிலே சூரபன்மன் தவம் செய்கிறான். சிவபெருமானை நினைத்து தவம் செய்கிறான். சூரபன்மனுடைய தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் 1008 அண்டங்களை 108 யுகங்களுக்கு ஆளுகின்ற வரத்தை கொடுத்திருக்க, அந்த வரங்களை எல்லாம் பெற்றவன் தேவர்களை வருத்தினான். அப்பொழுதுதான் இறை வழிபாட்டாலே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிக்கிறான் உலகம் உய்ய. அப்படி வந்துதித்திருக்க கூடிய முருகப்பெருமானையே எதிர்க்கின்ற அளவிற்கு சூரபன்மன் துணிகிறான் என்றால், அந்த தவத்தினால் பெற்றிருக்க கூடிய அந்த நன்றியை இவன் மறந்தான். சிவபெருமான் கொடுத்த வரங்களை மறந்தான். எனவேதான் வள்ளுவப்பெருந்தகையார் அழகாக குறிப்பிடுகிறார், என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிறார். செய்நன்றியை கொன்றான் சூரபன்மன். இதனால் தான் அவன் குடியோடு கெட்டு போனான். ஈற்றிலே முருகப்பெருமானை பணிந்ததனால் அவன் வாழ்வு பெறுகிறான். தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன்னுற்றால் தூயவராகி மேலே தொல்கதி அடைவர் என்று கூட இதனை சுட்டிக்காட்டுவார் கச்சியப்பர். ஆக நன்றியுடையவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற செய்தியை இந்த கதையின் ஊடாக நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.
3: 102.6, 102.8 காற்றலையில்.

0: பாடல்களையும் விரும்பி கேட்கலாம். அது மட்டுமில்லாம பாடல்களையும் கண்டுபிடிக்கலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 5001 கதை போல 0127 5001 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். அது மட்டும் இல்லாம பாடல்களுடைய இடைவரியை பிளே பண்ணி அதோட முதல் வரி என்ன அப்படின்றத நீங்க சொல்றதுக்கு எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க வந்து சொன்னீங்கன்னா அதிகம் நானும் நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்றதுக்கு தயாராகவே இருக்கிறேன். இப்போ ஒரு அருமையான பாடல் இருக்கு. அந்த பாடல்னு சொல்றதுக்கு முதல்லயே நம்மளுடைய அன்பு சொந்தம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்திரலாம. ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் இது? என்ன பேர் உங்களுக்கு?
1: என்ன பேர்? அனுஷ்கா.
0: அனுஷ்கா, ஓகே. பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: ஆ, போடுங்க.
0: ஓகே, கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: அது வந்து வரதில்லை.
0: அடடா, அப்படியா? ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பாடல்.
1: தெரியல அக்கா.
0: தெரியலையா? சிச்சோ, சரி ஓகே. இன்னொருத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமா? ஓகேம்மா, அடுத்த பாடல் யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க? நன்றி. அதே போல இந்த பாடல் என்ன பாடல் அப்படின்றது பதிவிட்டீங்கன்னா அதையும் நானும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன்.

0: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
1: என்ன, நீங்க கட்டிருக்க ஒச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுவோம் தர, என்ன வேணும்?
0: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
1: என்ன பிராண்ட்?
0: நல்ல பிராண்ட் ஒன்று.
1: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
0: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல்ல ஜிஐ பாக்ஸ் பார்.
2: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தா.
3: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
4: மெல்டால். தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
5: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிவ்.
6: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3 வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 076-7670-776.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13
6: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
7: வெள்ளையார் சுழி போட்டு
6: இம்மாதம் 6ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
8: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
9: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்க 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
10: சேஷினி ஜுவல்லரி SPS குரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

0: பேர் வருதே நானா, எனக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல, நீ வார, தொழிலை செய்கிற.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

வணக்கம் பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். அதையும் தாண்டி ஒரு பாடல் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க, அது என்ன பாடல் அப்படின்னா பாட்டு தலைவன் பாடினான் பாட்டுதான் அப்படின்னு சொல்லி கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் சொல்லியிருக்காங்க. முதல்லையும் வந்து அவங்க ஒரு பாடலை கண்டுபிடிச்சிட்டு போயிருந்தாங்க, இருந்தாலும் கூட இந்த பாட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் அந்த பாடல் அதுதானான்னு சொல்லி.

மும்தாஜ் பேகம் வந்து முதலையும் ஒரு பாடல் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க, அதையும் தாண்டி இந்த பாடலும் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வாழ்த்துக்கள் மும்தாஜ் பேகம். நீங்களும் கூட தொடர்ந்து மழைப்பு நிலைப்படுத்தி எந்தெந்த பாடல்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம், அல்லது ஃபேஸ்புக் பக்கமாகவும் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அதையும் நான் நிகழ்ச்சியோடு நினைத்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ளே நினைத்துக் கொள்ளலாம்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: மணித்தேலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா. நான் தோப்பூர் செல்வனார்.
0: வணக்கம் முஹிதீன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்.
0: ஓகே முஹிதீன், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? வேலையா வீட்லயா?
1: வீட்டுல.
0: அப்படியா? ஓகே ஓகே முஹிதீன், பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா? முஹிதீன் ஓகே கேளுங்க. இது என்ன பாடல்? என்ன பாடல்? அந்த பாடலா? ஷூரா? ஓகே பாக்கலாமா? அந்த பாடல் தான் சொல்லி.
1: அந்த
0: பாடல் தான். ஓகே ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்ன ஒரு சந்தோஷம்! அதான் அதான் அதான் அதான், என்ன ஒரு சந்தோஷம்! ஓகே ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்கங்களும் கேட்க போறீங்க?
1: எனவே குடும்ப உறவுகளுக்காக மற்றும் கம்பா மஜித்தனா பரத்தூர் அருள்மொழி தோப்பூர் ஹரிவாசர் வத்தல ஐயாக்கன் அனைத்து வசந்த உள்ளங்களுக்காக முக்கியமாக.
0: ஓகே ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: சத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நெடுந்தூர தனியார் பேருந்துகளின் பயணிகள் மற்றும் சாரதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் முன்னோடி திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க மற்றும் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணேசன ஆகியோரின் வழிகாட்டலில் வீதி பாதுகாப்பு பற்றிய தேசிய சபையின் ஒருங்கிணைப்பில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின் கீழும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக கொழும்பு பெஸ்டியன் மாவத்தி பேருந்து நிலையத்தில் வைத்து நெடுந்தூர தனியார் பேருந்துகளில் தொழில்நுட்ப சாதனங்களை பொருத்தும் பணிகள் இன்று மேற்கொள்ளப்பட்டன. ஆரம்பகட்டமாக 10 பேருந்துகளில் இந்த AI அமைப்புகள் பொருத்துவதுடன் அவற்றின் வெற்றி மற்றும் செயற்பாடுகளை கண்காணித்த பின்னர் நாடு முழுவதும் இயங்கும் ஏனைய பேருந்துகளிலும் இத்தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு பிள்ளையாரடி பகுதியில் குடியிருப்புக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தி வந்த சுமார் 8 அடி நீளமான முதலையொன்றை பொதுமக்கள் நேற்று இரவு மடக்கி பிடித்துள்ளனர். கடந்த ஒரு மாதமாக இரவு நேரங்களில் வீடுகள் மற்றும் தோட்டக்காணிகளுக்குள் நுழைந்த குறித்த முதலை அப்பகுதி மக்கள் வளர்த்து வந்த கோழிகளை உட்கொண்டுள்ளது. இந்நிலையில் நேற்று இரவு தோட்டக்காணிக்குள் முதலை ஊடுருவுவதை அவதானித்த காணி உரிமையாளர் அயலவர்களின் உதவியுடன் முதலையை பிடித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் வனஜீவராசிகளின் திணைக்களத்துக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டுள்ளதுடன் முதலையை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.
2: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
3: தெற்கு நைஜீரியாவின் ரிவர்ஸ் மாகாணத்தில் உள்ள ஒக்ரிகா பகுதியில் கச்சா எண்ணெய் குழாயில் இருந்து வெளியேறிய விஷவாயுவை சுவாசித்ததில் 37 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதன்போது பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து நைஜீரிய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் எமது இன்றைய நாளுக்கான மனத்தியான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: மனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
4: மக்கள்
1: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம்.

0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல், நிமிர்ந்த

0: சங்கம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: கந்த புராணத்திலே அசுரர்களுடைய தோற்று படலம் என்ற படலத்திலே பார்க்கின்ற பொழுது அசுரர்கள் பிறப்பு எத்தகைய முறையிலே நிகழ்கிறது என்று சொன்னால், மாயை காசிப முனிவரோடு கூடி கருவுற்று அந்த அசுரர்கள் பிறந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அவள் காசிப முனிவரோடு கூடிய காலம் முதல் அந்த கரு வளர்கின்ற காலம் வரை அவளுடைய சிந்தன ஓட்டத்திலே தேவர்களை இந்த குழந்தைகள் பிறந்து வருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக அசுரர்களாக பிறக்க வேண்டும் என்கின்ற மனநிலையோடு அவள் தன்னுடைய அந்த கருவை வளர்த்துக் கொண்டிருந்தாள். எனவே இந்த மாயையினுடைய சிந்தனை புலத்தினூடாக அசுரர்கள் தோற்றம் பெற்றார்கள், அவள் விரும்பிய உருவை பெற்றுக் கொண்டார்கள் என்று கந்தபுராணம் பேசுகிறது. அந்த வகையிலே கந்தபுராண சிந்தனையை இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, இன்று வைத்தியர்கள் உளவியலாளர்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு தாயினுடைய வயிற்றிலே கரு தோற்றம் பெறுகிற காலத்தில் இருந்து அந்த தாய் நல்லவற்றை நல்ல சிந்தனையை நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுகின்ற காலத்திலே அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இந்த மண்ணுலகத்திலே சிறந்த ஆளுமை மிக்க குழந்தையாக நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தையாக உருவாகும் என்று இன்று வைத்திய நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். இதை கந்த புராணம் அன்றே சொல்லி இருக்கிறது. தாயினுடைய சிந்தனை புலம் தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது தீர்மானிக்கிறது என்பதை கந்த புராணத்தினுடைய மாயை தோற்று படலத்திலே அசுரர்கள் தோற்று படலத்தின் ஊடாக இந்த விடயத்தை எடுத்துரைக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக. தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும். அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: ஸ்ரீராமினுடைய குரல்ல மான்ஸ்டர் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் அருள் சந்திரா, எப்படி இருக்கீங்க?
1: பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?

0: இது என்ன பாடல்?
1: தெரிகிறது புல்வரிதான் தெரியாது. தோல்வியை கண்டுபிடிக்க முன்வரியை கண்டுபிடிக்க முடியவில்லை.
0: அப்படியா? ஓகே ஓகே, இன்னொருத்தருங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலாமா?
1: முயற்சிப்போம்.
0: ஓகே ஓகே, அடுத்த பாடல் யார் இருக்கங்களாம் கேட்க போறீங்க?
1: பாடல் கேட்டதற்கு கல்முனை சரிமா படத்தில் இருக்கின்ற எங்கள் ஈகிள்ஸ் சவுண்ட் இயக்குனர் லயனல் கிரகரி, அதே போல பாண்டிதத்துக்கு இந்த சவுண்ட் சவராஜா, நிந்த உரைக்கு இந்த சஹாபீன், எங்கள் குடும்பத்துக்கு இந்த ஜெருசன் ஜெருசா ஜோய், மற்றும் மருதமணிக்கு இந்த முகமது ரவிக்கர், கமல சவராஜா, தேவமணி டீச்சர், அனைவரையும் இணைத்துக் கொள்கிறார்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.
1: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே டிராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: என்ன பேர் வருதே நானா? எனக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல, நீ வார, தொழிலை செய்கிற.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
2: எட்டியாந்தோட்டை நகர், ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோத்சவ பெருவிழா. இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேல் ஐந்து சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்று நிரந்தர நாமம்.
4: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப். 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெறுமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக் கொள்ள. இலக்க 30 பரிசல்ல வீதி, எட்டியாந்தோட்டை.
2: சேஷினி ஜுவல்லரி, SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி, இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி, எட்டியாந்தோட்டை.
5: சிறு தொழில்கள் வலுவான பொருளாதாரத்துக்கு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான கடன் மற்றும் நிதி வசதிகளை விரிவுபடுத்துவதன் மூலம் அவர்களின் தொழில்களை வலுப்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். கடந்த 2 ஆண்டுகளில் வழங்கப்பட்ட இந்த நிதி வசதிகள் மூலம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோரின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
6: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாட்சி.

0: சங்கர் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக நம்மளுடைய அந்த சொந்த வசந்தகுமார் வந்திருக்காங்க. வணக்கம்
1: அன்பான மாலை நேரம். வணக்கம்
0: அன்பான மாலை நேரம். வணக்கம் வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க? இப்பொழுது ஒரு சின்ன பயணம் போயிட்டு வந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: அப்படியா? ஓகே ஓகே. பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
1: ஆமா, ஒரு இடைக்கால பாடலாய் தாருங்க.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு.
0: அந்த பாடலா?
2: ஆமா.
0: ஷூரா?
2: ஆமா.
0: ஓகே பார்க்கலாமா அந்த பாடல் தான் சொல்லி
2: பார்ப்போம்.
0: ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அது எப்படி அந்த பாடல் தான் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா
2: சொன்னீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யாருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
2: அடுத்து நீங்கள் தரும் பாடலை கேட்பதற்காக தோப்பு பொச்சிக்கடை ஈடன், அன்பு நண்பன் தலவக்கலை கிருஷ்ணபக்தன், வத்தல ஐயாக்கண்ண, நண்பன் ராஜமாணிக்கன் ராஜேந்திரன், அண்ணன் பாதுக்கை சின்னத்தம்பி, வெளிமடை செல்வராம், அம்மம்பிட்டி ராசையா, பிசனிஸ் கோபரேஷன் ராஜ்குமார், மும்தாஜ் பேகம், அருள்மொழி, உம்மா சந்திரன் இவர்களுக்காக.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு பிரைடெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. பிரைடெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து பிரைடெக் சீல் கோட்.
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின்

0: நாட்டின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் திரை பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் வந்திருக்கோம். இப்போ கூட பேச வணக்கம்.
2: ஹலோ
1: வணக்கம், யார் இது?
2: பிரியமான அந்தி பொழுது வணக்கம். ஸ்ரீரூபி
1: வணக்கம். வணக்கம், யார் இது?
2: நான் பதிலியூர் ஞானகுரு.
1: ஞானகுரு எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, வேலையா வீட்லயா?
2: வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து இப்போ வந்து நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்கோம்.
1: அப்படியா, ஓகே ஓகே. பாடல் கண்டுபிடிக்க தயாரா இருக்கீங்களா?
2: ஓகே, பாடல் கண்டுபிடிப்போம்.
1: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: பாடல் திருப்பி ஒலிபரப்பு பண்ணீங்கன்னா.
0: ஓகே கேளுங்க.

0: இது என்ன பாடல்?
1: என்ன
0: பாடல் அப்படின்னு சொன்னாங்க? இந்த பாடல்
1: தான் அந்த பாடல். சரியா? அன்பரசன், புவியரசன், பிள்ளைகளான தக்ஷிலா தேவி, காயத்ரி, சன்மிதன்யா, கிருதார்த்தி மற்றும் நண்பர்களான மணி, ரில்வான், சுதர்ஷினி, தியாகமேரி, மெடோனா, பாரதி, கெண்டக்குள்ள ராமச்சந்திரன், ராஜமாணிக்கம் மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் மணியக்கம் பாடிட்டாங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி ரூபி.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம். செய்தியை தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கழகத்தில் உங்களுடன் ஆனந்தி விடைபெற்று செல்லும் நானன் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீஸ் ரூபி. வணக்கம் வந்து சொந்தங்களே.

0: மணிக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: அரசாங்கத்திற்கு 2 வருடங்கள், நாட்டுக்கு நல்லது. ஜனாதிபதி பங்கேற்கும் மக்கள் பேரணி நாளை ஆரம்பம். எல்நீரோ தாக்கத்தினால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,15,534 பேர் பாதிப்பு. எரிவாயு விலை குறையும் போது தேநீரின் விலையும் குறைப்பு. ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விசாரணைகளில் பல நாடுகளிடம் இருந்து ஒத்துழைப்பு. விசாரணையாளர்கள் நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பு. இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீர் ராஜ்யத்திற்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்த நடவடிக்கை. ஈரானின் கச்சா எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்காவின் ஏவுகணை தாக்குதல். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் சஞ்சு சாம்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம், இது வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அப்துல் மஜீத் ஜசீம். எமது அரசாங்கத்திற்கு 2 வருடங்கள், நாட்டுக்கு நல்லது எனும் தேசிய மக்கள் பேரணி தொடர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் நாளை ஆரம்பமாக உள்ளது. மக்கள் பேரணியின் ஆரம்பத்தை உறுதிப்படுத்தும் வகையில் முதலாவது கூட்டம் நாளை பிற்பகல் 2 மணிக்கு களுத்துறை புலத் சிங்களவில் இடம்பெறவுள்ளது. இரண்டாவது பேரணி பிற்பகல் 3:30 மணிக்கு பேருவளையில் இடம்பெறவுள்ளது. அதற்கான சகல ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும், 2 வருடங்களுக்குள் மக்களுடன் கட்டியெழுப்பப்பட்டுள்ள நெருக்கத்தை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான மக்கள் பேரணி ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக கட்சி பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். நீர்ப்பாசன கட்டமைப்பை அபிவிருத்தி செய்வதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடிவதுடன் தேசிய பொருளாதாரத்திற்கு அவர்களின் பங்களிப்பை நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கீழ் மல்வத்துவோய நீர்த்தேக்க வேலை திட்டத்தை துரிதப்படுத்தும் போது ஏற்படும் பிரச்சினைகளுக்கு துரித தீர்வை வழங்க ஜனாதிபதி இதன்போது நடவடிக்கை எடுத்துள்ளார். 10 வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு இன்மையினால் இடையில் கைவிடப்பட்ட கீழ் மல்வத்துவோய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்காக 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 5,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கீழ் மல்வத்துவோய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்வதற்கும் அதன் எதிர்கால பணிகளுக்கு தடையாக உள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பங்கேற்புடன் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றது. கீழ் மல்வத்தோயா வேலை திட்டத்தின் நிர்மாணத்தின் போது கிராமிய அபிவிருத்தி மற்றும் விவசாய உற்பத்திகள் குறித்து கவனம் செலுத்த பிரதான சாதகமாக காணப்படும் நீர் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கும் தந்திரிமலை பிரதேசத்தில் புதிய அபிவிருத்தி பிரதேசம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கும் மன்னார் மாவட்டத்தின் யோதவாவி மற்றும் அகித முறிப்பு வாவிகளின் கீழ் 40,000 ஏக்கர் வயல் காணிகளில் பயிர் செய்கைகளை முன்னெடுத்தல், குடிநீர் விநியோகத்தை வழங்குதல், நீர்மின் உற்பத்தி உள்ளிட்ட விடயங்கள் இவ்வேலை திட்டத்தின் நோக்கமாகும். குறித்த வேலை திட்டத்தை மீள ஆரம்பிக்கும் போது மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற ஜனாதிபதி மேற்கொண்ட நடவடிக்கையை தந்திரிமலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தந்திரிமலை சந்தரத்ன தேரர் பாராட்டினார். யானை வேலி அமைத்தல் தொடர்பில் தேரர் முன்வைத்த யோசனை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. பொருளாதார நெருக்கடியினால் நிர்மாணப் பணிகள் கைவிடப்பட்டிருந்த கொடலாவிச்சிய வாவி வேலை திட்டத்தை மீள ஆரம்பிப்பது மற்றும் சிறிய மற்றும் மத்தியதர வாவி மறுசீரமைப்பு குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. எல்நினோ தாக்கத்தினால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 1,15,534 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பிரதேசங்களில் வெப்பநிலை மனித உடலால் உணரக்கூடிய வகையில் நாளைய தினம் காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஊவா, மத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும், புலனர்வு மற்றும் முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒரு சில இடங்களில் 50 மில்லிமீட்டர்

0: வரை ஓரளவு பலத்த மழை பதிவாகக்கூடும். நாளை மறுதினம் வரை இலங்கையை அண்மித்த அட்சர ரேகைகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும். அதன் அடிப்படையில் நாளை நண்பகல் 12:08 மணியளவில் பெந்தோட்ட தினியாவல இந்த கந்த உடல் வலவ கதிர்காமம் ஆகிய பகுதிகளில் சூரியன் உச்சம் கொடுக்கும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. முல்லைத்தீவிலிருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையிலான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் ஓரளவு மழை பெய்யக்கூடும். கடுமையான வெப்பம் காரணமாக போதுமான அளவு நீர் அருந்துமாறும் நிழல் உள்ள இடங்களில் ஓய்வினை கழிக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. முதியோர் மற்றும் நோயாளிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே நேரம் கடுமையாக உடலை வருத்தி வேலைகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவது பொருத்தமானதெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சிறுவர்களை வாகனங்களில் தனிமையில் இருத்த வேண்டாம் எனவும் வானிலை அவதான நிலையம் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலையை குறைத்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கமைவாக 12.5 கிலோகிராம் எடையுடைய வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 100 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த விலை திருத்தத்தை தொடர்ந்து 12.5 கிலோகிராம் சமையல் எரிவாயு சிலிண்டரின் புதிய விற்பனை விலை 4,365 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 42 ரூபாயினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1,750 ரூபாயாக மாற்றமடைந்துள்ளது. மேலும் 2.3 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 20 ரூபாயினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 815 ரூபாயாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எரிவாயு விலை குறைக்கப்பட்டுள்ளதை அடுத்து பால் தேநீர் மற்றும் தேநீர் கோப்பையொன்றின் விலையை 5 ரூபாயினால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ரோஷான் தெரிவித்துள்ளார். மூலப்பொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் போது உணவு வகைகளின் விலை அதிகரித்ததைப் போன்று மூலப்பொருட்களின் விலை குறைவடையும் போது உணவு வகைகளின் விலையை குறைக்க உறுதியளித்துள்ளோம். மக்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்கள் காணப்படுகின்றன. அதனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். தொழில்துறையை கொண்டு செல்வது மிகவும் நெருக்கடிகளுக்கு மத்தியில் பணவீக்கமும் அதிகரித்து காணப்படுகின்றது. எரிவாயு விலை குறைக்கப்பட்டதை அடுத்து அதன் நிவாரணத்தை பொதுமக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வகையில் பால் தேநீர் மற்றும் தேநீரின் விலையை 5 ரூபாயினால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். எதிர்காலத்தில் மூலப்பொருட்களின் விலை குறையும் போது விலை குறைப்புகளை குறைக்க நாம் நடவடிக்கை எடுப்போம் எனவும் அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹர்சன ரோக்ஷான் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்திற்கு ஏர்பஸ் கொள்வனவின் போது இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மனைவிக்குரிய புருணே ராஜ்யத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள தாய் நிறுவனத்திற்குரிய சிங்கப்பூர் நிறுவன கணக்கிற்கு ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலின் நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு விமானங்களை கொள்வனவு செய்யும் உரிய கொடுக்கல் வாங்கலில் 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் கொள்வனவு செய்யும் கொடுக்கல் வாங்கலில் சிங்கப்பூரின் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியின் பி சொல்யூஷன்ஸ் இங்க் எனும் கணக்கிற்கு லஞ்சமாக 14,54,651.24 யூரோவும் 8 லட்சம் அமெரிக்க டாலர் பணமாகவும் இலங்கை வர்த்தகருக்குரிய சப்ரே விசன் ஹோல்டிங் லிமிடெட் நிறுவனத்தின் பேரில் சிங்கப்பூரில் உள்ள OCBC வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்டு குறித்த பணத்திற்கு இணைவாக 100 மில்லியன் ரூபாய் இலங்கை ரூபா இந்நாட்டு வர்த்தகரினால் லஞ்சமாக பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு நாமல் ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டுள்ளார். 2014-2015 ஆண்டு காலப்பகுதிகளில் பல சந்தர்ப்பங்களில் குறித்த லஞ்ச பணம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டு நேற்று பிற்பகல் 2:09 மணியளவில் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் உரிய இலங்கை வர்த்தகரின் வாக்குமூலம் மற்றும் பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வழங்கிய வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்ட அறிக்கை ஏனைய தகவல்களை அடிப்படையாக கொண்டு குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. நேற்று மாலை 4 மணியளவில் நாமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு முதலாம் இலக்க நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் நாமல் ராஜபக்ஷ ஆஜர்படுத்தப்பட்டார். அதன்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான பிரதி மன்றாடியார் நாயகம் ஜனக பண்டார கருத்துரைக்கையில் பிரபல வர்த்தர் நிமல் பெரேரா தமக்கு எதிரான உயிர் அச்சுறுத்தல் காரணமாக அவுஸ்திரேலியாவில் உள்ளதாக தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். விசாரணை அதிகாரிகள் அவுஸ்திரேலியாவுக்கு சென்று அவரிடம் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். வழக்கிற்குரிய விசாரணைகளுக்காக இலங்கைக்கு மேலதிகமாக அவுஸ்திரேலியா, சிங்கப்பூர், பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா, ஐக்கிய ராஜ்யம் ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்புடன் இறுதிக்கட்டத்தை அடைய முடிந்துள்ளதாக முறைப்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனம் குறித்த விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியுள்ளது. அதன் சிரேஷ்ட அதிகாரிகள் 3 சந்தர்ப்பங்களில் இலங்கைக்கு வருகை தந்து 4 வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். கொடுக்கல் வாங்கல்களுக்குரிய உள்ளக அறிக்கை, வங்கி அறிக்கை மற்றும் இமெயில் உள்ளிட்ட தகவல்களை குறித்த நிறுவனம் வழங்கியுள்ளது. அதற்கு மேலதிகமாக பிசொலுசன் நிறுவனம் மேலும் 25 மில்லியன் ரூபாவை 4 சந்தர்ப்பங்களில் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர் சபை உறுப்பினர் சமீந்திர ராஜபக்ஷவின் கணக்குகளில் வைப்பிலுட்டுள்ளதாகவும் அவர் தற்போது அமெரிக்காவில் உள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு குறிப்பிட்டனர். நாமல் ராஜபக்ஷ சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் கருத்துரைக்கையில் பிணை கோரிக்கையை முன்வைத்ததுடன் குறித்த கைது முழுமையாக நிமல் பெரேராவின் கருத்தை அடிப்படையாக கொண்டு மாத்திரமே எனவும் தெரிவித்தார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்ட நீதவான் சந்தேக நபரை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு உத்தரவிட்டார். இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீர் இராச்சியத்திற்கு இடையில் வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து அவதானம் செலுத்துவதற்கான அமைச்சர் ரிஜித் ஹேரத்தின் அமீரக விஜயத்தின் போது பல்வேறு முக்கிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. கொழும்பு துறைமுக நகர முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து ஆராயுமாறு ஐக்கிய அரபு இராச்சியத்தின் முன்னணி முதலீட்டு நிறுவனமான எமார் கூட்டு நிறுவனத்திற்கு வெளிவிவகார அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். அமைச்சர் விஜித் ஹீரத் செப்டம்பர் 2 மற்றும் 3 தேதிகளில் ஐக்கிய அரபு அமீர் இராச்சியத்திற்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு அந்நாட்டின் முன்னணி அரசு மற்றும் தனியார் வர்த்தக பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். துபாயில் இடம்பெற்ற ஸ்ரீலங்கா பியாண்ட் யுவர் ட்ரீம் வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டத்திலும் அமைச்சர் பங்கேற்றார். ஐக்கிய அரபு அமீர் இராச்சியத்தின் வெளிநாட்டு வர்த்தக அமைச்சர் கலானி தானி பின் அஹமத் அல் சொய்பும் அங்கு பங்கேற்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பொருளாதார தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அதன்போது கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் ஐக்கிய அரபு அமீர் ராஜ்யத்தின் முன்னணி அபிவிருத்தி நிறுவனமான எமார் கூட்டு நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அமீத் ஜென் மற்றும் நிறைவேற்று பணிப்பாளர் அஹமத் ரூசி உடனும் அமைச்சர் கலந்துரையாடினார். அதன்போதும் இலங்கையின் அபிவிருத்தி துறை மற்றும் கொழும்பு துறைமுக நகர முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து அவதானம் செலுத்துமாறு எமார் கூட்டு நிறுவனத்திற்கு அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்நிலையில் துபாயில் இலங்கையர்கள் தினம் எனும் விசேட நிகழ்வொன்றும் இடம்பெற்றது. ராஜதந்திரிகள், முதலீட்டாளர்கள், முன்னணி வர்த்தகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் வர்த்தகத்துறை பிரதிநிதிகள் உள்ளிட்ட 400 பேர் வரை குறித்த நிகழ்வில் பங்கேற்றனர். இலங்கை சுற்றுலா முதலீடு மற்றும் வர்த்தக விவகாரத்திற்காக மத்திய கிழக்கு வலயத்தில் முன்னணி பயணத்தளமாக இலங்கையை ஊக்குவிப்பதே அதன் நோக்கமாகும். பாலிந்தனுவர சுதுவெளிப்பத்த எத்தலை வீதி 64 மில்லியன் ரூபாய் செலவில் காபட் வீதியாக அபிவிருத்தி செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து, பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலில் மறுமலர்ச்சி கிராமிய வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்தின் கீழ் வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கிராமிய வீதி அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்து மக்களின் போக்குவரத்து வசதி வாய்ப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் அபிவிருத்தி வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வேலை திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் வைத்தியர் நளிந்த ஜெயதீச தலைமையில் இடம்பெற்றது. 2.5 கிலோமீட்டர் நீளமான குறித்த வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்திற்காக 64 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ்கர் ரங்கநாத் உள்ளிட்டோர் அதன்போது இணைந்திருந்தனர். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக வீடுகளை நிர்மாணிக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. தேசிய அபிவிருத்தி அதிகார சபையின் ஊடாக குறித்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. தமக்கான இடம், அழகான வாழ்க்கை வீடமைப்புக்கான நிவாரண வேலை திட்டத்தை வீடற்ற குறைந்த வருமானம் பெறுவோரின் வீட்டுக் கனவை நனவாக்க ஆரம்பிக்கப்பட்டது. பாலிந்தனுவர பிரதேசத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இரண்டு வீடுகள் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தலைமையில் பயனாளிகளுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட்டது. பாலிந்தனுவர முரப்பிட்டிய வடக்கு கிராம சேவையாளர் பிரிவில் குறித்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. பாலிந்தனுவர பிரதேச செயலக பிரிவில் 16 பயனாளிகளுக்கு வீடுகளை நிர்மாணிப்பதற்கான நிவாரண உதவிகளுக்கான காசோலைகளும் பெற்றுக் கொடுக்கப்பட்டன. இந்திய நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட புலனறுவை சுகதகம முன்மாதிரி கிராம வேலை திட்டத்தை மக்கள் உரிமைக்காக கையளிக்கும் நிகழ்வு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இடம்பெற்றது. பிரதியமைச்சர் டி பி சரத், பார்லமென்ட் உறுப்பினர் பத்மஸ்ரீ பண்டார ஆகியோரும் அதன்போது இணைந்திருந்தனர். 36.5 மில்லியன் ரூபாய் செலவில் குறித்த வேலை திட்டத்தின் கீழ் 24 வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரானின் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் ஒன்றை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான காக் தீவுக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டிருந்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் கப்பலில் இருந்த ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1388 உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேபாள போலீசார் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 480 ஆண்கள், 269 பெண்கள், 52 சிறுவர்கள் மற்றும் 33 சிறுமிகள் உயிரிழந்துள்ளனர். மேலும் காணாமல் போன பலரை தேடும் பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான எதிர்வரும் T20 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் விக்கெட் காப்பாளர் துடுப்பாட்ட வீரர் சஞ்சு சாம்சன் மீண்டும் இடம்பெற்றுள்ளார். சமீபத்திய தொடரில் வாய்ப்பு கிடைக்காத நிலையில் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருந்த சஞ்சு சாம்சனுக்கு தற்போது மீண்டும் தனது இடத்தை உறுதி செய்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதேவேளை IPL தொடரில் சிறப்பாக விளையாடிய 15 வயதான வைபவ் சூரியவன்சியுடன் சஞ்சு சாம்சனை ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறக்கி பார்க்கலாம் என முன்னாள் இந்திய விக்கெட் காப்பாளர் தீப் தாஸ் குப்தா தெரிவித்துள்ளார். இருவரும் இதுவரை சர்வதேச போட்டிகளில் இணைந்து இன்னிங்ஸை தொடங்கியது இல்லை என்பதால் இந்த புதிய ஆரம்ப துடுப்பாட்ட கூட்டணி இந்திய அணிக்கு பயனுள்ளதாக அமையக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: அரசாங்கத்திற்கு 2 வருடங்கள், நாட்டுக்கு நல்லது. ஜனாதிபதி பங்கேற்கும் மக்கள் பேரணி நாளை ஆரம்பம். எல்நினோ தாக்கத்தினால் 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 115,534 பேர் பாதிப்பு. எரிவாயு விலை குறையும் போது தேநீரின் விலையும் குறைப்பு. யாபாஸ் கொடுக்கல் வாங்கல் விசாரணைகளில் பல நாடுகளிடமிருந்து ஒத்துழைப்பு. விசாரணையாளர்கள் நீதிமன்றத்திற்கு தெரிவிப்பு. இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு அமீர் இராச்சியத்திற்கு இடையிலான தொடர்புகளை மேம்படுத்த நடவடிக்கை. ஈரானின் கச்சா எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்காவின் ஏவுகணை தாக்குதல். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான T20 தொடரில் சஞ்சு சாம்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு. இத்துடன் வசந்த மெஃபம் மாலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். 24/7 on alert.

0: வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
1: முருகப்பெருமானுடைய அற்புதங்களை பேசுகின்ற புராணமாக கந்த புராணம் திகழ்கின்றது. அந்த கந்த புராணம் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புராணமாக, சொந்த புராணமாக, முருகன் இலங்கையிலே கதிர்காமத்திலே வள்ளியை திருமணம் செய்து கொண்டதன் ஊடாக முருகன் இலங்கையிலே புகுந்து கொண்டவராக, எங்களுடைய சொந்த பெருமானாக முருகப்பெருமானை கந்த புராணத்தோடு இணைத்து கந்த புராண வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கலாச்சாரம் மிக்க ஒரு மரபாக எங்களுடைய தமிழர் மரபு இன்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற தன்மை நாங்கள் பார்க்கிறோம்.
0: அனைவரது வாழ்விலும் வசந்தம் உருவாக நல்லூர் கந்தனிடம் உருகுவோமாக.
2: முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர், இலக்கம் 50, ஸ்ரீ கதிரேசன் வீதி, கொழும்பு 13.

0: வணக்கம். நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 2450 கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 2, 20, 24, 37 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜெட் சூப்பர் இலக்கம் 16 வெற்றி இலக்கங்களாக 2, 20, 24, 37 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் நெட்டும் வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,63,30,120 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 35,56,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட 5,435 சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 15, 18, 30, 80 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டி வெற்றி இலக்கங்களாக 15, 18, 30, 80 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீர்லிப்பின் விசேட இலக்கங்களாக 3, 7, 2, 5, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 7, 2, 5, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 59,65,242 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5 கோடி ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்லிக்கப்பட்ட 3,274 சூப்பர்போலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 7, 57, 61, 71 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீர்லிப்பின் விசேட இலக்கங்களாக 2, 3, 6, 3, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 2, 3, 6, 3, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,25,640 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,39,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீர்லிக்கப்பட்ட 108வது சுப்பிரதன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 2, 3, 0, 4, 0, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 2, 3, 0, 4, 0, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,00,000 ரூபாய் ஒன்றும் வெல்லப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 62,15,500 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,92,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 1,104வது சசிரிலோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 3, 12, 18 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 12, 18 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 11 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 42,09,840 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 482வது ஜெயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 0, 4, 0, 1 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 0, 4, 0, 1 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு ஒன்றும் 50,000 ரூபாய் பரிசில்கள் 27 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,85,200 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3,100வது அத கோட்டிபத்தில் ஒருத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 8, 57, 68, 70 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 8, 57, 68, 70 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 20 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 97,11,680 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 4,986வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 16, 22, 23, 62 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 16, 22, 23, 62 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,71,57,040 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 57 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. இவைதான் நேற்றைய தினம் சீர்லிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
3: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக், இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா, இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் உல செயற்பாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பு, உடல் வளர்ச்சி, உணவு செரிமானம், சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM. இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுரையை பாருங்கள்.
4: The best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6, 102.8.

0: நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்க போறீங்க 9 மணி வரைக்கும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 மீட்டர் அலைவரிசை எண்ணூடாக. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியை கேட்டு மகள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வணக்கம். வணக்கம் வணக்கம் மாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமா சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? உமா
1: சந்திரன்,
0: அப்படியா? பாடல்கள் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்டுல தானா? எப்படி? அடடா, லீவ் இல்லையா? வேலையா? சரி சரி உமா சந்திரன், அப்புறம் சொல்லுங்க. ஆஹா, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க உமா சந்திரன்? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி,
1: எல்லாத்தையும்
0: ரொம்ப நன்றி உமா சந்திரன். எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. சரியா? சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடலுக்கும் உறவுகளுக்காகவும் உறவுகளுக்காகவும் பாதுகா சின்னப்பிள்ளை வசந்தகுமார் இளைஞர் மத்திய ராஜா கண்ணு லட்சுமி வேகம் கிருஷ்ணபக்தன் சமகநாதன் தனலட்சுமி ராஜலட்சுமா சின்ன மகாதேவன் கிருஷ்ண மகேஸ்வரி வாசு இந்த நிகழ்ச்சி
0: நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, வேதம் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

0: ஹையா திரைப்படத்திற்காக பரத்வாஜ் அவர்களின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 102.2 மேட்டாளை வரிசையின் நூடாக நேரம் பாத்தீங்கன்னா மாலை 6 மணி கடந்து 43 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அனுப்பினூடாக லோஷா வந்திருக்காங்க. வணக்கம் லோஷா.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா லோஷா? அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: சரி,
0: இன்னைக்கு விடுமுறை நாள், வெளியில போனீங்களா இல்லாட்டி வீட்லயே தானா? கோயில் போனீங்களா? அப்புறம் சாமி கிட்ட என்ன வேணும் நீங்க
1: இன்னைக்கு?
0: என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே வேண்டும் இல்லையா? அடடடா. சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க லோஷா? சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

best live music streaming in Sri Lanka. Vasantham FM, 102.6, 102.8.

0: வசந்தம் வானொலியில் நேரடி ஒளிபரப்பினை நீங்கள் கேட்கலாம். அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
1: முதற்தர நிபுன் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
0: தொடர்புகளுக்கு 076-7676-776.
2: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
3: உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
4: பிள்ளையார் சுழி போட்டு
3: இம்மாதம் 6 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேரணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 திகதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர் வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக, அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
5: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள. இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
6: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில். இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: என்ற பேர் வருதே நானா, எனக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல, நீ வார, தொழிலை செய்யற.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைக்கு நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் மு மீதா. ஒலிக்கும் பாடல் இதே இதய கோவில் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில்.

0: வானத்து போல திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மனத்தியாளத்துக்குள்ளையும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு பிடித்த பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும் 9 மணி வரைக்கும். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக மார்க்ரெட் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மார்க்ரெட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம் உங்க பாட்டு எல்லாம்.
0: அப்படியா, பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: நல்லா பிடிச்சிருக்கு.

0: மகளே, நீங்க எங்க இருந்து பேசுறதா சொன்னீங்க?
1: நான் நெலுந்தனியில இருந்து பேசுறேன்.
0: அப்படியா, சரி சரி. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்காங்க.
0: நல்லா இருக்காங்க. இன்னைக்கு வெளியில எங்கேயாவது போனீங்களா இல்லாட்டி வீட்டுலதானா?
1: எங்கேயுமே போகல இன்னைக்கு.
0: எங்கேயுமே போகல, வீட்டுலதான்
1: இருந்தீங்க. வீட்டுல
0: சமைச்சு சாப்பிட்டு சந்தோஷமா வீட்டுலயே தான் இருக்கும். அடடா, சரி சரி. அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடல் கணவருக்காகவும், மகள் மேசியா சாருணி, ஜென்சிகா சாருணி, சோசரி அக்கா, புஷ்பராணி, உதயகுமார், மாசிலா, ஜெயக்குமார், ஜெயசான், ஜூலியன், தேவதாசன், அர்ஜுன் அக்கா மற்றும் பள்ளிகம தோட்டத்தை சேர்ந்த அனைவருக்காகவும் கேட்போம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கட்டமைக்கு. நன்றி நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்திற்காக சிட்டியின் இசையில் உன்னிகிருஷ்ணன் அவரோடு இணைந்து சுஜாதா பாடும் பாடல்.

0: இனிய விளைய திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு 102.6 அலைவரிசையின் ஊடாக இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்காங்க சரோஜினி. வணக்கம் சரோஜினி.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: அன்பான இரவு நேர வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சோமா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரோஜினி. சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: காரணம்? அப்படியா? சரி சரி சரி. அப்புறம் சரோஜினி சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? எப்படி
1: டீ எல்லாம் இன்னும் குடிச்சிருக்கீங்க?
0: சோமஸ்ரீ,
1: சித்ரா, எனது மகன்மார்கள் சுரேஷ், சுதாகர், சுஜித், சுமன் ஆகியோருக்காகவும், அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்காகவும், வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்கும் அத்தனை சொந்தங்களுக்காகவும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று கிணிகத்தேன கடவளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. வணக்கம் என்று சொல்லி செல்வ சநிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் அக்கா என்று சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று சொல்லி வரலட்சுமி கொட்டைனாவிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி அப்புத்தல தங்கமலையிலிருந்து யமுனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இதமான இரவு நேர வணக்கம் சகோதரி என்று சொல்லி லிந்துல எஞ்சின்ல இருந்து ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வணக்கம் அக்கா, இனிய இரவு நேர வணக்கம். மணிமாறன் அப்புத்தல வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், தன்னுடைய குடும்ப உறவுகளை இணைத்துக் கொண்டு கமலவேணி, டில்ருக்ஷன், யஸ்வீத் மற்றும் கதிராய் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இதே மாதிரியான உங்களுடைய அழைப்புகளையும் மேற்படுத்த முடியும். அளிக்க வேண்டிய தொலைபேசியில் 0301-2-775-0301 அப்படியும் இல்லை என்றால் 0301-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்து கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, எங்கள் அண்ணா திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில்.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 7:29.
1: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6.

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை
2: சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
3: முதற்தர நிபுண் சீமெந்து விநியோகஸ்தர்கள் இயக்கம் 55 57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
4: தொடர்புகளுக்கு 0767-76-70-76.
5: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.
6: பூமியில இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு ரயில்வே ட்ராக் இப்படித்தான் எந்த மகன் யோசிக்கிறாரு. பெருசா ஸ்மார்ட்டா இவங்களுக்கு உலகம் பெருசா தெரியும் போது நாங்க அதுக்கு தயாராகணும். இரும்பு புரோட்டீன் அடங்கலா அத்தியாவசியமான போஷணை பதார்த்தங்களுடன் புல செயற்பாடு நோய் எதிர்ப்பு அமைப்பு உடல் வளர்ச்சி உணவு செரிமானம் சாதாரண பலவீனங்கள் என வளர்ச்சிக்கு தேவையான 5 அங்கங்களால் வளரும் சிறார்களுக்கு வலுவூட்டும் அங்கபீடியா ப்ரோ MFGM இன்றே பெரிதாக நினைக்கும் சிறார்களுக்கான ஸ்மார்ட் தயார்படுத்தல். மேலதிக விவரங்களுக்கு மேலுறையை பாருங்கள்.
7: எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
8: வெள்ளையார் சுழி போட்டு
7: இம்மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 மணிக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14ஆம் தேதி காலை 8 மணிக்கு எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை
9: எட்டியாந்தோட்டையில் 20 வருடங்கள் மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமும் டைட்டானிக் டைட்டானிக் மோட்டார்ஸ் டைட்டானிக் சலூ டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ் டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
10: 16 வருடங்கள் நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 கரட் சான்றிதழோடு நகை வாங்க பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை
9: சேஷினி ஜுவல்லரி SPS கோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள் ஸ்ரீ ஃபேன்சியில் இலக்கம் 32 பரசல வீதி எட்டியாந்தோட்டை.

0: மானஸ்தன் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில் ஒரு அழகான பாடல் ஒளித்தோய்ந்திருக்கிறது. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக மனசுக்கு பிடித்த பாடல்கள்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக விஸ்வநாதன். வணக்கம் விஸ்வநாதன்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நலமா உற்சாகமா இருக்கேன். ஆனந்தம் வந்து உற்சாகம் போயிருக்கேன்.
0: அப்படியா? அப்புறம் சொல்லுங்க விஸ்வநாதன், வெளியில எங்கயும் போகலையா? நீங்க வீட்டுல தானா? வேலையா? எப்படி? பாடல் கேட்கணும் நினைச்சாரோ அவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அதே நேரம் பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம் ஆனந்தி என்று சொல்லி பசரையூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சிஸ்டர், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று மஞ்சு கழுத்துறையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. பிரசாந்த் ஸ்ரதாஜ் நிகழ்ச்சியோடு இணைந்து நானும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் அக்கரைப்பற்று பவுடேலிருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம் ஆனந்தி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி அக்குரணையிலிருந்து ஷாருக் சன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது. கின்னியா குறிஞ்சா கேனி அசுர்தீன் நூர்ஜஹான் அன்பர் மற்றும் ரியானா குட்டிக்காக ஒரு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி ஆரையப்பதி இதயரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. ஹாய் சிஸ்டர், அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன் என்று கொழும்பு 10 தேவசகாயம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, அன்பான வணக்கம், பண்டாரவளையிலிருந்து வினோதன் வினோ மற்றும் லதா கிருஷாந்தன் லோஷன் சபினாஷ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி கரோலினா ஆகாஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல். ஒலிக்கும் பாடல் இது நீ வருவாயன திரைப்படத்திற்காக சித்ராவின் குரலில்.

இல்லாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். யோவான் 3:17 கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு சனிக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காகவே வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியை கேட்டு தேவாசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.

ஆகிய உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு காத்திருக்கிறது. அவருடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்கள் என்னும் தலைப்பிலான கை கடக்கமான வண்ண படங்கள் அடங்கிய ஒரு அழகிய கதை புத்தகம் சிறுவர்களாகிய உங்களுக்காகவே நாங்கள் இலவசமாக வழங்க காத்திருக்கிறோம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் இப்பொழுதே உங்களுடைய பெயர் மற்றும் முகவரியை தெளிவாக குறிப்பிட்டு வாட்ஸ்அப் மூலமாக அல்லது SMS மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எமது வாட்ஸ்அப் மற்றும் SMS இலக்கம் 0722456621 0722456621. உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் எழுத்து வடிவமாகவோ அல்லது குரல் பதிவாகவோ அனுப்பி வைக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். கடவுள் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற யாவற்றையும் படைத்து இறுதியாக மனிதனையும் படைத்து அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஏதேன் தோட்டத்திலே சந்தோஷமாக வாழச் செய்தார். இப்படி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலாம் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது.

0: திடீரென்று சர்ப்பம் கேட்டதற்கு ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி,
1: நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் துறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அதனால் தான் அவர் அப்படி சொன்னார்.
0: அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சுகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆதாமே, ஆதாமே, ஆதாமே, ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள்.
2: ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்?
3: ஆண்டவரே, நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன்.
2: நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயா?
3: ஆண்டவரே, என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன்.
0: அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து,
2: நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். ஸ்திரீயே, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்க, அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஆதாமே, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய்.
4: சங்கர், ஆதாமே, அவளுடைய வாழ்க்கையிலிருந்து நீ கற்றுக்கொள்ற பாடம் என்ன? உனக்கு என்ன புரிஞ்சது?
0: ஆதாம் பாவம் செய்த பிறகு அவனால் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர முடியல. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்கு வந்து கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னு. மற்ற நாட்கள் எல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஆர்வமா சந்தோஷமா வந்த ஆதாம் பாவம் செய்ததால அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வர முடியாம ஒளிஞ்சு கொள்றான். எங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். என் வாழ்க்கையில கூட அப்படி நடந்தது. நானும் ஒரு காலத்துல ஆண்டவருக்கு விரோதமா அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன். பாவங்களை செய்து செய்து கடைசில எனக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு வந்தது. என்னால ஆலயத்துக்கு போக முடியாது, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க முடியாது, ஏன் ஜெபிக்க முடியாது. எனக்குள்ளேயே நான் ரொம்ப கலக்கத்தோட அநேக நாட்கள் வாழ்ந்தேன். ஆனா என்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரிச்சாரு, நான் செய்த பாவங்களுக்கான தண்டனைய அவர் தன்னுடைய சொந்த சரீரத்துல ஏற்றுக்கொண்டு எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும் சபிச்சாரு. அவர் சிலுவையில எனக்காக சிந்தின அந்த ரத்தத்தின் மூலமா, அவருடைய ரத்தத்தினால என்னைக்கு என்னுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது என்று நான் விசுவாசிச்சேனோ அன்றைக்கே என்னுடைய வாழ்க்கைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திட்டாரு. அதை விட சந்தோஷமான செய்தி என்னன்னா, அவர் சிலுவையில மரிச்சது மட்டுமில்லை, அவர் மூன்றாவது நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்து இன்னைக்கும்
4: சிவனுள்ள தேவனாக

0: என்ன ரமேஷ், வேலையெல்லாம் அப்படியே வச்சிருது, ரொம்ப யோசனையா இருக்கு.
1: எனக்கு இந்த நாட்கால ஆண்டவர் பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே கவலை? மொபைல் கையில வச்சிருக்கியா? இப்பவே டைப் பண்ணி வான் மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லனா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722-456-621.
1: அப்படி அனுப்பலாம்.
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது இலவசமான வேத பாடம்? அத தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722-456-621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம், கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி.
3: கடந்த வாரம் உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி, கடவுள் இந்த உலகத்தை சிருஷ்டித்த போது எத்தனையாம் நாள் வெளிச்சம் உண்டானது என்பதே. அதற்கான சரியான பதில் முதலாம் நாள். இந்த பதிலை ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 5 வசனத்தில் காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பி வைத்த நேர்கள் ஆர் குமாரி கோப்பவழி, ஜி கத்ரீனா மோகா மேல் பிரிவு மஸ்கலியா, அபி திவ்யா சிமியோன், ரிஷான் துரைராஜா, இந்திரா ஆகியோர் கடவுளை, டி ரோஹித் நயன்சா டிவிஷன் மஸ்கலியா, திருமதி ஆர் தியாகராஜா டிகோயா, சசி சுபா, மெர்சி யோஷுவா, ஜெருஷா, ரக்ஷன், ரக்ஷனி, தேவா செல்லம் ஆகியோர் தெமோதர அல்ல, பி நயோமி காயங்கணி, ஜி அருள்மேரி மோகா மேல் பிரிவு மஸ்கலியா, சுகந்தினி, யனு, சரண்யா, சீதாலட்சுமி ஆகியோர் வவுனியா, ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிப்பாளையம் தெற்கு, எல் எஸ் செல்வன், டெரிக் நாவலப்பிட்டி, திரு விஜயகுமார் முகமாலை, டி வளர்மதி நீர்கொழும்பு, கே நிமல் ராஜா கன்னியாகுமரி தமிழ்நாடு, எம்பி மூர்த்தி கிணிகத்திலிருந்தும் சரியான பதிலை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த வாரம் எங்களுக்கு கடல் கடந்து இந்தியாவில் இருந்தும் ஒரு பதில் வந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, எத்தனையாம் நாள் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார்? எத்தனையாம் நாள் தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார் என்பதை உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதையில் கிடைக்கும்படியாக எஸ்எம்எஸ் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். எமது எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. 0722-456-621. நல்லது நேர்களை, துறை நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஜப தேவைகள் என்பவற்றை நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். எழுத வேண்டிய முகவரி நம்பிக்கையின் நேரம், லங்கா ஹோப் மீடியா, தபால் பெட்டிலக்கம் 2258, கொழும்பு. தொலைபேசி இலக்கம் 0112-390-414. எஸ்எம்எஸ் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722-456-621. ஃபேஸ்புக் முகவரி www.facebook.com/lankahopemedia. மீண்டும் நாளை இரவு 7:45 முதல் 8 மணி வரை எமது நிகழ்ச்சியினை நீங்கள் கேட்கலாம்.

0: மனம் எல்லாம் காத்திருப்பேன் திரைப்படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு அப்படியே இறுதி மனத்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க மனதுக்கு பிடித்த பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள போறீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தான் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-77-5001 அப்படிங்க, இல்லை என்றால் 0112-77-5111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasanthamfm.lk என்ற இணையத்தினூடாகவும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சி கேட்டு மகிழ முடியும். இப்போது நம்மளோட பேசுறதுக்காக முதல் நேரா வந்திருக்காங்க. இந்த மனத்தியாலத்தின் முதல் நேரா பூனாகலையிலிருந்து மகேஷ். வணக்கம் மகேஷ். அன்பான இரவு நேர வணக்கம் மகேஷ். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மகேஷ். சொல்லுங்க, அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: சரி, ரொம்ப நன்றி மகேஷ், ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? ஆல்ரெடி சாப்பிட்டீங்களா? எப்படி
1: சாப்பிடுறதுக்காக
0: அப்படி? சரி சரி, அப்புறம் நீங்க வீட்டுல என்ன சாப்பாடு?
1: சாப்பாடு
0: அப்படியா? சரி.

0: அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் வந்து உங்களையும் கேட்டுக்கிட்டு நல்ல பாடல்கள் கேட்டுக்கலாம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது, பூவே உனக்காக திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமாரின் இசையில்.

0: நாடு முழுவதும் 102.6 அலைவரிசையில் வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக நிகழ்ச்சியினூடாக வந்திருக்காங்க ஈடன். வணக்கம் ஈடன்.
1: வணக்கம் வணக்கம். தோப்பு கொச்சி கடையிலிருந்து ஈடன். அருமையான பாடல்கள், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி ஈடன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: இப்ப வேண்டாம், வசந்தம் கேட்டுக்கொண்டு ஒரு பக்கத்துக்காக இருந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன்.
0: அப்புறம் சாப்பிட்டீங்களா ஈடன்?
1: சாப்பிட்டேன், இந்த கொஞ்சம் காலையிலே சாப்பிட்டேன் நேரத்தோட.
0: சரி சரி சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: ஆதித்யா அமிந்து ரமிந்து ஜெமாயா ரொசலகம குதிராஜ கொண்டு கண்டன் மரணங்கள வச்சாரன் கூட சிறந்த போட்டது வசதம் மதுரை ராஜமாணிக்கம் ராஜேந்திரன் தலிமல செல்வரான் பக்கல் ஐயா கண்ணு கிருஷ்ணவர்தன் ஆட்டோ விஸ்வன் உமாச்சந்திரன் திருமதி ராஜா சஹாரா முண்டா ரிக்கா அருள்மொழி மெரில் சாம் குமார் மனோரங்க தனலட்சுமி வாழ்க்கை பார்த்தா இந்த நேரத்தில் வசனங்கள் கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷமாக உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
0: சரி நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. புத்தலக்காரி தீவிலிருந்து அன்பாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. முசரப் மற்றும் பர்சாத் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பசறையிலிருந்து தம்பி ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஹாய் அக்கா. லிஷாம் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். அவிசாவளையிலிருந்து என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா வணக்கம் என்று சொல்லி பொத்துவிலிருந்து மோகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹெட்டாம்பிட்டியிலிருந்து புஷ்பராஜா நிகழ்ச்சியோடு இணைந்து இரவு நேர வணக்கம் என்று பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹாய் அக்கா அன்பான இரவு நேர வணக்கம். மஸ்கெலியா கங்கைவத்தையை சேர்ந்த டிலான் டிசான் மற்றும் சஜீவன் கம்சிகா ரித்திக் சிவரூபன் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் நுணுகலையிலிருந்து கஜேந்திரன் நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். மனைவி மற்றும் பிள்ளைகளை அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. மாவனலன் ஈசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது, தித்திக்குதே திரைப்படத்திற்காக.

0: வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் 8:28.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM எட்டியாந்தோட்டை நகர் ஸ்ரீ விநாயகர் ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா
2: பிள்ளையார் சுழி போட்டு
1: இம்மாதம் 6 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மங்களகரமான கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்குகிறது. தொடர்ந்து 13 தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30 ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்திலிருந்து மாகாணத்தின் தனிச்சிறப்பு வாய்ந்த பிரம்மாண்ட பால்குட பவனி கலாச்சார பேராணியாக விநாயகர் ஆலயத்தை நோக்கி புறப்படும். 14 தேதி காலை 8 எம்பெருமான் ஸ்ரீ விநாயகர் சித்திர தேரேறி எட்டியாந்தோட்டை நகர்வளம் வந்து அருள் பாலிப்பார். அனைவரும் வருக. அருள்மிகு விநாயக பெருமானின் திருவருள் பெருக. அனுசரணை எட்டியாந்தோட்டையில் 20 மக்களின் நன்மதிப்பை வென்ற நாமம் டைட்டானிக், டைட்டானிக் மோட்டார்ஸ், டைட்டானிக் சலூன், டைட்டானிக் ஜுவல்லரி மற்றும் டைட்டானிக் பஜாஜ் பிராண்ட் நியூ பைக்ஸ், டைட்டானிக் என்றும் நிரந்தர நாமம்.
0: 16 நன்மதிப்பை வென்ற சிவா ஜுவல்லரி ஒர்க் ஷாப் 22 சான்றிதழோடு நகை வாங்க, பழைய நகைகளை கொடுத்து அதன் பெருமதிக்கு புதிய நகைகளை பெற்றுக்கொள்ள, இலக்கம் 30 பரிசல்ல வீதி எட்டியாந்தோட்டை.
1: சேஷினி ஜுவல்லரி SPS கிரோசரி குழுமத்தின் ஸ்ரீ ஃபேன்சி இந்தியாவிலிருந்து பிரத்யேகமாக இறக்குமதி செய்யப்பட்ட அழகிய ஆபரணங்கள் மற்றும் ஃபேஷன் அணிகலன்கள் உங்கள்

0: நல்லூர் மண்ணின் நாயகனாக எழுந்தருளியிருக்கும் நல்லூர் கந்தனின் ரதோற்சவ நிகழ்வினை செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி அன்று உங்கள் வசந்தம் வானொலியில் நேரடி ஒலிபரப்பினை நீங்கள் கேட்கலாம்.
1: அனுசரணை சிட்டி ஹார்ட்வேர் அண்ட் ஸ்டோர்ஸ்
2: முதற்தர நிபுன் சீமெந்த விநியோகஸ்தர்கள் இலக்கம் 55-57 ஸ்டான்லி வீதி யாழ்ப்பாணம்.
1: தொடர்புகளுக்கு 076-7670-776.
3: அஸ்வினி ஹேர் ஆயில் முடி உதிர்வை குறைத்து கூந்தலுக்கு இயற்கையான பொலிவும் ஊட்டச்சத்தும் தரும் அஸ்வினி ஹேர் ஆயில் விநியோகஸ்தர்கள் ராணி ஸ்டோர் இலக்கம் 50 ஸ்ரீ கதிரேசன் வீதி கொழும்பு 13.

0: உள்ளத்தை அள்ளித்தாதுரை படத்திற்காக ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோட 102.2 எட்டு அலைவரிசை என்னூடாக பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள போறீங்க. இப்ப நம்மளோட பேசுறதுக்காக ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: அடுத்த பாடல் கேட்க மனைவி பவானந்தி, மகன் லஜி, மகன் லியோரியா, மற்ற உங்களுக்கு ஐந்து நேரத்தில் வசந்த கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கு எனக்கு பாடல் தெரிஞ்சுக்கலாம்.
0: என்ன பாடல், என்ன பாடல்?
1: அந்த பாடல் தாங்க.
0: சரி, நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சரியா,
1: நன்றி
0: நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நுவரியாவிலிருந்து லக்ஷா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதாகவும் தன்னுடைய வைஃப் பிரியங்காவுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. கொழும்பு 12 புதுக்கடை இரவு நேர வணக்கம் என்று சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்சரி, அதே நேரம் வணக்கம் இனிய நேர வணக்கம் ஆனந்தி. பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் பாடல்கள் அருமை சசிகுமார் மற்றும் ஸ்ரீதேவி மற்றும் லிஷான் சாந்த், நித்யா, சாந்தன், திருஷாந்த் ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் அக்கா என்று இணைந்திருக்காங்க. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, நானும் கூட நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் இணைத்துக் கொண்டு விடுமுறை கொண்டாட்டம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹட்டன்ல இருந்து நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

Star of the day. வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக செலுத்திக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் மு மேத்தா. ஒலிக்கும் பாடல் இது, உதயகீதம் திரைப்படத்திற்காக.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க சுரேஷ் ரத்னபுரையிலிருந்து. வணக்கம் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சுரேஷ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியா? அப்புறம் சுரேஷ் சாப்பிட்டீங்களா நீங்க? அப்படியா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க சுரேஷ்? சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0311-2-775-0031, அப்படியும் இல்லை என்றால் 0311-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும்.

வணக்கம் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டேன். நேர்கள் தொடர்ந்து நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் லார்ச்சி நந்தகுமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் 102.6 102.8 வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் ஆரம்பத்திலே எங்களோடு பேசுறதுக்கு யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம். சகுந்தலா தேவி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆரம்பத்தில் இன்னைக்கு வந்துட்டீங்க, என்ன சந்தோஷம் தானே?
1: ஆரம்பத்துல வந்த சந்தோஷம் தான். அம்மாவை கூப்பிட்டு விட்டுட்டு வந்துட்டீங்க, அது மிகவும் சந்தோஷம்.
0: ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: நாங்க சாப்பிட்டு ரேடியோ கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சகுந்தலா தேவி பாடல் கேட்பதுக்கு?
1: எங்களை தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், பதந்தங்க வரவேற்காங்க, ராதன் குடும்பத்துக்காக. எனக்கு அந்த வெற்றி வெற்றி மீது வெற்றி வந்து என்ன சேரும் அந்த பாட்டு தர முடியுமா? தாங்க.
0: கட்டாயமா கட்டாயமா. ரொம்ப நன்றி.
1: நன்றி உங்களுக்காகவும்.
0: நன்றி.

0: நீங்கள் கேட்கின்ற வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க சிவபாலன்?
1: வாழ்க்கையெல்லாம்
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சிவபாலன்?
1: மக்கள் எல்லோருக்காகவும் உங்களுக்காக, உங்கள் நண்பர்கள், குடும்பங்கள், அறிவிப்பாளர்களுக்காக.
0: சரி, நன்றி.

0: நீண்ட பேர் வருதே நானா, எனக்கு நல்ல மாதிரி ஒரு தொழில் ஒன்று கிடைக்குமா நானா?
1: நாளைக்கு காலமா 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்ல, நீ வார, தொழிலை செய்யற.
2: அபுல் ஹாசன் இந்த முறையாவது ஏமாறாமல் இருப்பாரா பில்லாவிடம்? கேளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு இது நம்ம தியேட்டர்.
3: How do I tell you?
4: இதயத்திற்கு நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் FM.
5: வசந்தம் FM
4: 102.6 102.8.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேபம். நேரம் இரவு 9:29 மூலம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரு?
1: கம்பளி
0: அட்டை. எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு. என்ன பண்றீங்க?
1: வேளாண்.
0: சரி, உங்களுக்கு பாடலாம் பிடிச்சிருக்கா?
1: எக்ஸலன்ட் பாடல்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: அப்பா சிங்கல், அர்ஷன் மற்றும்
0: சரி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நேரம் இரவு 9:42. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் தமிழ் செல்வன். எப்படி இருக்கீங்க தமிழ் செல்வன்?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் தமிழ் செல்வன். என்ன பண்றீங்க?
1: சாப்பாடு முடிச்சிட்டு வீட்டுல இருக்கிறேன்.
0: சரி, வேலையில முடிச்சு வந்துட்டீங்க
1: என்ன?
0: சரி, பழைய பாடல் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: அப்பா நெஞ்சில் இருந்த நிகழ்ச்சி நான் 12 மணி வரைக்கும் கேக்குறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும்.
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க தமிழ் செல்வன்?
1: பொதுவா எல்லாத்துக்காகவே கேட்பானா, எஸ்பிபி ஐயா படித்த பாடல் தான் நீங்க ஒளிபரப்புனீங்க. அதே மாதிரி எஸ்பிபி ஐயாவோட பாடலை பாடும் போதும் நான் திண்டல் காட்ட
0: பாடல் ஒளிபரப்பானது கேட்கலையா?
1: இல்ல, நான் இப்பதான் நான் வந்தேன் வீட்டுக்கு.
0: சரி, அந்த பாடல் ஒளிபரப்பானது.
1: ஓகே அண்ணா.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. நீங்கள் மலைக்கலாம் மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-7750-1 அல்லது 0112-7750-1111.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு இப்ப எங்களோடு பேசுவதற்காக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருமலையிலிருந்து யோகலிங்கம் கேட்கிறேன்.
0: யோகலிங்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். உங்களை ஆண்டவன் காப்பாற்றுவான். எங்களை துன்பம் எல்லாத்தையும் பதக்க வைக்கிறீங்க.
0: ரொம்ப நன்றி யோகலிங்கம். எல்லோருக்கும் துணையா இருக்கும் என்னும் ஆண்டவன். என்ன
1: ஆண்டவன் எல்லாருக்கும் துணையா இருக்கும்.
0: சரி, என்ன பண்றீங்க யோகலிங்கம்?
1: நான் தற்பொழுது இப்ப வாட்டர் வீல்ட்.
0: சரி யோகலிங்கம், சொல்லுங்க உங்களோட சேர்ந்து யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எனக்கு முக்கியமா வீரப்பிள்ளைகளுக்காண்டி இந்த வெள்ளை மனம் கொண்ட உள்ளை ஒன்று வேடிக்கை காட்டு தூக்கம் என்று இப்ப தூக்கத்திலே இந்த வீரப்பிள்ளையெல்லாம் நினைத்து வந்திருக்கு. தந்துவேலி பிள்ளையாவுடைய பின்வீடியை சேர்ந்த பேரன் சித்தானன், சிதுமலையில இருக்கும் சுசி, திருநெல்வேலியில இருக்கும் கனிஷா,
0: அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1 க்கு.

0: நேரம் 10:05. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் என்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கின்ற பார்க்கலாம். நம்பிக்கை கிராமம் நிரல் சந்திரா நிகழ்ச்சியுடன் நானும் இணைந்திருக்கின்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல மாயாண்டி வந்திருக்கேன். இரவு நேரம் வணக்கம் நந்தாசர் நிகழ்ச்சியோடு நாங்களும் கழுதாவிடை சுந்தரம் சசிகலா கோகுலன் ரமணா கிசாந்தன் சீனுக்காக ஒரு பாடலை தாங்க அப்படி சொல்லியிருக்காங்க. நிசா வந்திருக்காங்க மாவனையிலிருந்து. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டீங்க. செல்வத்துறை நந்தகுமார் வந்து அன்பான இரவு நேரம் வணக்கம் அண்ணா நானும் நிகழ்ச்சியோடு சொல்லியிருக்காங்க. வரலட்சுமி வந்திருக்காங்க. அபிமான தம்பி நந்தா இனிய இரவு வணக்கம். அருமையான பாடல்கள் எனக்கும் ஒரு பாடல் தருவீர்களா என கேட்டிருக்காங்க. சரி, நீங்கள் கேட்கும் பாடல் நிகழ்ச்சியாக கட்டாயமாக பாடல் வரும். அன்பான இரவு நேரம் வணக்கம் நந்தா அண்ணா நலமாக இருக்கிறீங்களா. நானும் நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். ஆரம்ப கலை கட்டும் எனக்கு மிகவும் பிடித்த பாடல் பாடும் போது நான் இந்த பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் நிகத்தனை கடுவலையிலிருந்து கண்ணா வந்திருக்காங்க. அன்பான வணக்கம், நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்காங்க. கொழும்பு 15 மோதிரையிலிருந்து தர்சினி குணசேகரன் வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கான். பூனாகரையிலிருந்து ஜேசுதாஸ் வந்து அன்பான இரவு நேரம் வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் ஸ்ரீதாஸ் வந்து இதமான இரவு நேரம் வணக்கம் அண்ணா நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். என்னையும் சேர்த்துக்கொள்ள இந்திரவிலிருந்து ஸ்ரீதாஸ் வந்திருக்காங்க. நெஞ்சில் நின்றவை நிகழ்ச்சியை உங்களுக்கும் வாழ்த்துக்கள் வளமை போல் நானும் நிகழ்ச்சியோடுன்னு சொல்லி எம் ஏ சத்தார் வந்திருக்காங்க. அதுபோல் இனி இரவு நேரம் வணக்கம் அன்பான அறிவிப்பாளர் நந்தகுமார் அண்ணா நானும் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன்னு சொல்லி ஸ்மார்ட் மாவட்டத்திலிருந்து நசார் வந்திருக்காங்க. செல்வத்துறையிலிருந்து ராஜகுமார் வந்திருக்கார். செல்வசநிதியிலிருந்து ஹாய் வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லி அக்கறை 10 சிறந்த நிசார் வந்திருக்கார். சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். சாந்தா எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கோம் அண்ணா. நல்ல பாடல் எல்லாம் போடுறீங்க, வாழ்த்துக்கள் அண்ணா.
0: பாடல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு சாந்தா?
1: ஓ அண்ணா, ஒரு பாட்டு யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டேன்.
0: அதுதான் என்ன, அப்படி என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்டு இருக்கிறோம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க சாந்தா?
1: வசந்த நேயர் அனைவருக்காம அண்ணா உங்களுக்காங்க. நன்றி அண்ணா.
0: நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்த மேபம். நேரம் இரவு 10:20. மனது மறக்காத பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் பனாவத்தையில் இருந்து வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் சார். நீங்க நல்லா சுகமா இருக்கீங்களா?
0: நல்லா சுகமா இருக்கு. என்ன பண்றீங்க?
1: நான் நிகழ்ச்சியை கேட்டு பழைய பாடல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: பழைய பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: நல்லா பிடிக்கும் சார்.
0: யாருடைய பாடலாம் பிடிக்குமா உங்களுக்கு?
1: எனக்கு எஸ் ஜானகி அம்மா, பி வி ஸ்ரீனிவாசன் இவர்கள் பாடல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு பாடலும் வேணும் சார்.
0: என்ன பாட்டுமா?
1: போலீஸ்காரன் மகள் படத்தில் பி வி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி அம்மா பாடிய இந்த மன்றத்தில் ஓடி வரும் இளம் தென்றலை கேட்கின்றேன். இந்த பாடல் கட்டாயம் எனக்கு வேணும்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: கொழும்பு 14 மும்தாஜ் வேதம், யாழ்ப்பாணம் சாந்தினி, கிளியல்ல ராஜலட்சுமி, கடற்கரை அருள்மொழி மற்றும் ஆட்ட விஸ்வநாதன் இவர்களுக்காக, உங்களுக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் சொந்தங்களுக்காகவும் கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரிங்கம்மா, நன்றி.
1: நன்றி சார்.

0: நேரம் இரவு 10:31 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில். இந்த நிகழ்ச்சியோடு இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்குன்னு பார்க்கலாம். வத்தலையிலிருந்து யுவராணி கிருஷ்ணகுமார் வந்திருக்காங்க. ஹாய் அன்பான இனிய இரவு நேரம் வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலா வந்திருக்கேன், இனிய இரவு நேரம் வணக்கம், பாடல் தெரிவுகள் எல்லாமே சூப்பர் அண்ணா, மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணசாமி வந்திருக்காங்க, இனிய இரவு நேரம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அக்கிரப்பத்திலிருந்து சகாம வீதியிலிருந்து கிருஷ்ணபிள்ளை வந்திருக்காங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி. ஆகாஷ் வந்திருக்காங்க, கலோனினா ஆகாஷ் வந்திருக்காங்க. இன்சாப் வந்திருக்கார் யாழ்ப்பாணத்திலிருந்து, வணக்கம் அண்ணா, யாழ்ப்பாணம் பசையூர் இன்சா பாடல்கள் தாங்க அண்ணா, இஸ்மாயில் தம்பி இக்பால் ஆகியோருக்காக நல்ல ஒரு பாடலை தாங்கன்னு சொல்லிருக்காரு. சித்தி காரியப்பர் வந்திருக்கார், சனிக்கிழமை சந்தோஷத்தில் சங்கமித்துள்ளேன்னு சொல்லியிருக்காங்க, நன்றி அண்ணா. அதுபோல் வஜந்தி மாலா வந்து, அன்பான இனிய இரவு நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் வந்து சென்னை சிங்கர் சிவராம் வந்திருக்கேன், இனிய இரவு நேர வணக்கம் அண்ணான்னு சொல்லுங்க. லோகநாதன் வந்திருக்கார், அன்பு கலந்த இரவு நேர அன்பான வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் தமிழ்ச்செல்வன் வந்திருக்கேன், இனிய இரவு நேர வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நான் திருவண்ணாமலை யோகராணி.
0: யோகராணி எப்படி இருக்கிறீங்க?
1: நீங்கள் வந்தால் டபுள் சந்தோஷம் தானே.
0: ஓ அப்படியோ, என்ன விஷயம்?
1: பாடல்கள் அவ்வளவு இனிமையான பாடல்கள், தெரியும் பாட தெரியுக்கு. வாழ்த்துக்கள்,
0: ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கேன்.
0: சரி, யாரெல்லாம் சேர்த்து கொள்ள போறீங்க பாட்டு கேட்க?
1: வசந்த சொந்தங்கள் அனைவருக்காகவும், யாழ்ப்பாணம் சாந்தி அவர்களுக்காகவும், உங்களுக்கு
0: அங்க ரொம்ப நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

0: நேரம் இரவு 10:41. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0121-7750-001 அல்லது 0121-7750-111 சார், இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு பதிலுடன் வணக்கம்.
1: வணக்கம், மருதமலையிலிருந்து பதியுதீன் பேசுறேன்.
0: பதிலுடன் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் பதுடின். மருதமனை எல்லாம் எப்படி இருக்கு? மழையா?
1: மருதமனை எல்லாம் மழை இல்லாம தான் இருக்கு, அப்படியேதான் இருக்கு.
0: சரி, என்ன பண்றீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுல இருந்து பாட்டு கேக்குறீங்களா என்ன?
1: ஆமா ஆமா, இப்ப ரெஸ்ட்ல இருக்கேன். அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். இரவு நேரத்துக்கு ஏத்த பாடல்கள், எங்களை தூங்க வைக்கும் ஐடியாவோட தான் அந்த பாடல்லாம் தாரீங்க. போல
0: தூங்கிடாதீங்க. என்ன?
1: தூங்க மாட்டோம் நாங்க, பாடலாம் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பதுடின்?
1: பாடல் கேட்பதற்கு எனது மனைவி மக்கள் மற்றும் மருதமனை காசின் அப்துல் நாசர் இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் அன்பான அறிவிப்பாளர் உங்களுக்கு தான் கேட்போம். நன்றி, வணக்கம்,
0: நன்றி.

what happened?

0: நேரம் இரவு 10:53. இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதற்கு தோப்பூர்ல இருந்து ஹனிப்பா. வணக்கம் ஹனிப்பா.
1: வணக்கம் நண்பா, நான் தோப்பூர் ஹனிப்பா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: சூப்பராக நிகழ்ச்சி காட்டு பண்ணிக்கிறீங்க, அருமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கீங்க. நிகழ்ச்சி சிறப்பு, வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி ஹனிப்பா. அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா?
1: எனக்காக வேண்டியும் உங்களுக்காக வேண்டியும் இந்நேரம் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கேன். அனைத்து நேரலுக்காண்டியும் அடுத்து வரும் பாடலை காத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
0: நன்றி
1: நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி
0: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-1-2-7-5-0-0-1 அல்லது 0-1-2-7-5-1-1-1.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமே பெண். நேரம் 11:04 நிமிடம். நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. நீங்கள் மழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5 0001 அல்லது 0127 5 1 1 1. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம். எனது அன்பு மகன் நந்தா. இன்பம் துன்பம் சுகம் துக்கம் எல்லாம் கடந்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த வித குழந்தை நோய் நோயின்றி வாழ்ந்து நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் என்றும் வசந்தம் வாழ்நாளில் போட பதினாற்று வேண்டும் என்றும் நான் மனதில் கலந்த வந்து கொண்டு எனது நல்லாசுகளும் வாழ்த்துக்களும் மகன் சேர்ந்திருக்கின்ற மகன் நான் அப்பா அழைக்கிறேன்.
0: ஓ நன்றி அப்பா, நான் நல்ல சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன் மகன்.
0: அப்புறம் கோவில் எல்லாம் போனீங்களா?
1: ஓ மகன், நல்லூர் கோவிலுக்கு எல்லாம் போனால் மகன்.
0: சரி,
1: இந்த மகன் உங்களுக்கு ஒரு நல்லூர் கந்தருக்க ஒரு ரெண்டு வழி ஒரு அனுமதி ரெண்டு வழி படித்த அனுமதி தெரிவிங்களா?
0: ஓ படிக்கும்.
1: நாலா

0: சொன்னால் வருவார், சொன்னால் வருவார், அமுலின் பின்னால் வருவான், பின்னால் தெய்வ பெண்ணால் தந்தைவன் என்று நான் நாளாம் பூரணன் பார்த்திருந்தேன். நல்லூர் தான் நல்லா உட்கார்ந்த
1: நல்லூர் கந்தனே வந்தது போல் இருந்தது என்ன.

0: இதுமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியில் நேரம் இரவு 11:18. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன். அருமையான பாடல், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி. பாட்டெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு ஈடன்?
1: ஒட்டிக்கு இருக்கான்னு கேக்குறீங்க. காலங்களில் அவள் வசந்த கொண்ட பாடல முடிஞ்சா போடுங்க.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: ஆதித்யா, அமிந்து, இந்துஜி, மாயா, ரத்தலகம்ம, குசலராஜா, இளவட்டரங்குடன், சவால்கந்த, வசந்தகுமார், இந்த நேரத்தில் சின்னையா, மகாதேவன், இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் விசேஷமா உங்களுக்கும் கேட்போம். நன்றி.
0: சரி, இந்த நேரத்தில் நடிகர் நிஜாம்டின் வந்திருந்தார். பாசித்துக்காகவும் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காகவும் ஒரு பாடலை தாங்கண்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.

0: நேரம் 11:30 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சில் நின்ற நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம். வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க மும்தாஜ் பேகம்?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நல்லா இருக்க. அப்புறம் ரொம்ப உற்சாகமா தான் இருப்பீங்க இந்த நேரமும்.
1: ஆமா.
0: சரி, அப்புறம் சாப்பாடெல்லாம் முடிஞ்சா?
1: ஆமா. நீங்க?
0: இனிமேதான். சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: கல்யாண பரிசு படத்துல வாடிக்க மலர்வது ஏனோ.
0: ஏனோ
1: கேட்டு பாப்போம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்கா?
1: பாடல் எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேஷ் சித்தியாசுமா இத்ரிசுமா ஜெமில அருமா பரத பாத்மா ரவி ரகுமா பாருக்கு வேதி சின்னைய மகள் ஆட்டோ ஆட்டோ சோமா சந்திர வசந்தகுமார் ஈடன் சரோஜி அப்படின்னு ஆசி அது மதி குடும்பத்தான் வசந்த கேட்க அனைத்து நேர்களுக்காக
0: நன்றி.
1: நன்றி.

0: நேரம் 11:43. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
1: காத்தாங்குடியிலிருந்து ஜெமீன்.
0: என்ன பேர்?
1: காத்தாங்குடியிலிருந்து ஜெமீன்.
0: ஜெமீல், எப்படி இருக்கீங்க? உங்களோட சேர்ந்து யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: என்னுடைய இந்த நேரத்தில் வசந்த் கௌரி அனைத்து உள்ளங்களுக்காகவும் தாருங்கள்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி.

0: சில நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இறுதி நேர் பாருக் வந்திருக்கார். வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம்
0: வணக்கம். இன்னைக்கு என்ன இறுதியா வந்துட்டீங்க? என்ன பாரு? அப்புறம் என்ன நடக்குது?
1: நல்லா
0: இருக்குமே சார். நீங்க நல்லா இருக்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க பாரு? கடைசி பாட்டு பார்க்க. நன்றி. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நேரம் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பு தலைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கலாம் வசந்தத்தோடு. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்
1: வசந்தம் எஃப்எம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்.

0: வெய்யண்டி.
1: அப்படி தாக்கி ஆந்திரா டிக்கெட்.
2: ரைட் ரைட் நம்பர் 1, ரைட் ரைட் நம்பர் 2, ரைட் ரைட் நம்பர் 3.
1: எவனோ ஒருத்தன் காலங்காத்தால ரம்மடிச்சு வந்து குதிரை நம்பரா சொல்றான், ஓட்டுறான் அவனை.
3: ஐயா நாயக் கல்நாயக்.

0: ஹலோ அஞ்சலி ஹியர்.
1: அஞ்சலியா? அஞ்சலியா, மை காட், இங்க பாரு, ஃபோன்ல பதில் சொல்றேன்னு சொன்னேன், சொல்ல ப்ளீஸ்.
0: ஐ லவ் யூ.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: ஏன்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்லை, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா? அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

எழில் கொஞ்சம் மலேகமெங்கும் வீசும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6.

0: கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: பூபாலம் கேட்கும் புது காலை தோறும் இயற்கை தேவனை புகழ் பாடும், பறவைகளும் பட்சிகளும் துதிப்பாடும், அதிகாலையில் சுதி மீட்டு கதி தேடும், ஒவ்வொரு காலை பொழுதிலும் தேவனை தேடுவது எத்தனை இனிமை, அவர் சத்தம் அனுதினம் கேட்டால் எத்தனை அருமை. ஆத்துமாவே, காலைதோறும் தேவனை தேடும் பழக்கம் உனக்கு உண்டா?

நேயர்கள் இதுவரை இறையோசை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். தொடர்ந்து ஒலிக்கும் இஸ்லாமிய கீதத்தோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய இறையோசை. தொடர்ந்தும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: நெருக்கி நெருக்கமாய் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம்.
1: வசந்தம் எஃப்எம்
0: 102.6 102.8.

சிந்தம் சுந்தங்கள் அனைவருக்கும் அன்பான இனிமையான ஒரு புத்தம் புதிய ஒரு புதிய காலை பொழுதின் வணக்கங்கள். இன்றும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அழகான ஒரு புத்தம் புதிய இனிமையான ஒரு காலை பொழுது, ஆரோக்கியம் நிறைந்த காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியும் அளித்தருகின்ற ஒரு நல்ல நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும். இன்றைய நாளில் நல்ல பல விஷயங்களை எண்ணி பயணிக்கின்ற, சுபகாரியங்களில் ஈடுபடுகின்ற, பிறந்த நாளை கொண்டாடுகின்ற, திருமண பந்தத்தில் இணைகின்ற, இணையப் போகின்ற நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல வெற்றோடு பயணிக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியும் தரக்கூடிய ஒரு நல்ல இனிய ஆரோக்கியமான பாதுகாப்பான நாளாக அமையலாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது முதல் 8 மணி வரைக்கும் உங்கள் வசந்தோடு இணைந்து சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு கிடைந்திருக்கலாம். ஒரு புத்தமுதிய புதிய அதிகாலை பொழுது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி இன்று ஒரு அழகான ஒரு காலை பொழுதோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்கம் ஊடாகவும் இணைந்திருக்கலாம். 102.6 102.8 வசந்தத்தோடு இணைந்திருங்க. நம்ம வசந்தத்தின் சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நேரம் அதிகாலை 5:11 கொண்டிருக்கும். பழமையான தொலைபேசி இலக்கங்களில் அழைப்பு ஏற்படுத்தி உங்களுடைய நல்ல பல விஷயங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த, நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட நினைக்கின்றவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதாக இருந்தால் கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க. 0312-2705-0301 அதே போல 0312-2705-1111 அழைப்பு ஏற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாகவும் இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்ட் போட்டிருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க. கட்டாயம் நான் நிகழ்ச்சியில் அனைவரையும் முடிந்த அளவு இணைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். அழகான ஒரு புத்தகத்தை ஒரு புதிய காலை பொழுதோடு தொடர்ச்சியாக பயணிக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய நல்ல பல விஷயங்களோடு இணைந்திருக்கலாம்.

ரோஜா திரைப்படத்துக்காக ஏஆர் ரஹ்மான் இசைகள் பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. சின்ன சின்ன ஆசை மட்டும் இல்லை, எல்லாருடைய பெரிய ஆசைகள் கனவுகள் எல்லாமே காலை பொழுதோடு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன். நேரம் அதிகாலை 5:22 கொண்டிருக்கிறது. வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு இணைந்திருக்கிறாங்க. ஜிஆர் நலமா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சி சூப்பராக இருக்கிறது, வாழ்த்துக்கிழமா நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லிட்டு ஹட்டன் வழியிலிருந்து சுந்தரம் தங்கச்சுந்தரம் இணைந்திருக்கிறாரு. இதே போன்று ஹாய் அன்பு கலந்த இனிய காலை வணக்கம் ஜிஆர், பெரிய நீலாவணி கிருஷ்ணா இணைந்திருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு செல்வத்துறை நந்தகுமார் வல்லவத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. காலை வந்தனம் மருதமுனை எச்எல் நஜ்முதீன், அப்துல் நாசிர், தேனிற்கடை அன்வர், அதே போல இஸ்மாயில், நீலாவணி ஜெயா, பிரதித்துறை அருண்மொழி, அட்டாலட்சுமி ஜப்பர் எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் கோயம்புத்தூர் பாலு, அனைவருக்கும் சந்தோஷமான நாளாகமே வாழ்த்துக்கள். அதே உடன் மனைவி லதா, மகன் ராஜா எல்லாரும் இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இதே போல இனிய காலை வணக்கம் சகோதரி சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற மாதையும் தேர்வேரத்தினம், அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், லட்சியா இணைந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்களுடன் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. சண்முகநாதன் கலகா இணைந்திருக்கிறாங்க. குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட் ஃப்ரம் சொல்லிட்டு யுகா வந்திருக்கிறாங்க. வணக்கம் அக்கா, நான் தேமோதரை மங்களேஸ்வரன் இணைந்திருக்கிறாங்க. இதே போன்று இன்று திருமண பந்தத்தில் இணைகின்ற சத்யராஜா, பவானி தம்பதிகள் இன்று திருமண பந்தத்தில் இணைவதாக சொல்லியிருக்கிறாங்க. இவர்களை வாழ்த்துறாங்க. திகில மணி டிலுக்ஷன், அதே போன்று பூமிகா சின்னத்தம்பி, நித்யா பரமா ஸ்ரீதரன், அதே போல இந்திரா காந்தி, வசந்தகுமாரி, செல்வா சாந்தி மற்றும் அப்பா அம்மா உற்றார் உறவினர்கள் எல்லோரும் வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. இன்று திருமண பந்தத்தில் இணைகின்ற சத்யராஜா, பவானி அவர்களுக்கும் வசந்தத்தின் சந்தோஷாரல் நிகழ்ச்சியோடு நாங்களும் சந்தோஷமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாதுகையிலிருந்து சின்னத்தம்பி தெரிவிச்சிருந்தார். சரி, ஓகே. இதே போல அன்பான வணக்கம் சொல்லி ரிஜினா வந்திருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் ஒரு நல்ல பாடல் கேட்கலாம். நீங்களும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருந்தால் உங்களுடைய வாழ்த்துக்கள், நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அழைப்பு ஏற்படுத்துங்க. வழமையான தொலைபேசி இலக்கம் 0312-7500-5001, கதைபோல 0312-7500-5111 களைப்பு ஏற்படுத்தலாம். ஃபேஸ்புக் ஊடாக முடிந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.